0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. எளிமையாக இருப்பது அப்படின்றது வேறு, இயல்பாக இருப்பது அப்படின்றது வேறு. எளிமை அப்படின்னா தரித்து கொள்ளக்கூடியது, இயல்பு நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளக்கூடியது. ஒரு குழந்தையை போல மென்மையாக கபடமில்லாமல் முகமூடியதையும் போட்டுக் கொள்ளாமல் வாழக்கூடிய நபர்களே இயல்பானவர்கள். அப்படிப்பட்ட நபர்களுடைய பேச்சுல பாசாங்கு இருக்காது, சிரிப்புல செயற்கை இருக்காது, எண்ணங்கள்ல கலப்படம் இருக்காது. எல்லா இடங்கள்லையும் தனக்கு முக்கியத்துவம் வேணும் அப்படின்ற எண்ணமும் அவங்க கிட்ட இருக்காது. இயல்பான வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு தகவலா இருக்கிறது மட்டும் இல்லாம நாமளும் அப்படி வாழணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. தங்களுக்குன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட வசதியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உணவு உடை ரெண்டுலையும் பெருசா அக்கறை இருக்காது. சுத்தமான உணவு போதும், சுத்தமான உடை போதும், பசிக்கிற போது சாப்பிட்டால் போதும் அப்படின்றது தான் அவங்களுடைய பண்பு நலன்களா இருக்கும். இயல்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியில நாம பேசிட்டு இருக்கோம். இயல்பாக இருப்பது அப்படின்றது உடையால மட்டும் தீர்மானிக்கப்படுறது இல்ல, அது நடத்தையாலையும் முடிவு செய்யப்படுது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இருக்கக்கூடிய இடத்தை இருப்பிடமாக்கி கொள்ளும் மனநிலை படைத்தவர்களால தான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளரா இருந்த அப்போதைய தலைவர் ஒருத்தர் மேடைக்கு போகும்போது பக்கத்துல இருந்த நபர் அவரை கூப்பிட்டு பேசினாராம். ஐயா, உங்க இடது தோல்ல சட்டை கொஞ்சம் கிழிஞ்சிருக்குதுன்னு சொன்னாராம். உடனே அந்த தலைவர் தன்னுடைய துண்டை வலது தோளிலிருந்து இடது தோளுக்கு மாற்றிக்கொண்டு மேடை ஏறினாராம். நான் போட்டுக்கிற சட்டையை வச்சு என்னுடைய பேச்சின் தரம் அமைய போவதில்லை அப்படின்றது மக்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாராம். மக்களை நெருங்கி அவர்களோடு பழகி அவர்களின் உண்மையான பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கு எளிமை அப்படின்றது ரொம்ப இயல்பானதா இருக்கணும். அமெரிக்க விடுதலைக்காக பாடுபட்ட வாஷிங்டன் பத்தின ஒரு சம்பவம் இருக்கு. என்ன அப்படின்னா, பெரும் புயலால் வீழ்த்தப்பட்ட மரத்தை சாலையின் குறுக்கே இருந்து சில ராணுவ வீரர்கள் அகற்ற முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு ஆள் இருந்தா போதும், அதை தூக்கிடலாம் அப்படின்ற நிலையில அவங்க சிரமப்படுறாங்க. அந்த நேரத்துல அங்க குதிரையில வந்துட்டு இருந்தாரு ஒரு வீரர். குதிரையில இருந்து இறங்கி தோல் கொடுத்தாரு, அந்த இடத்த விட்டு மரத்தை அகற்றியாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, குதிரை மீது வந்து விரைந்து செயல்பட்டவர் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். அது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, இப்படி ஒரு தலைவரா அப்படின்னு. தொழிலாளர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய தலைவராக இருந்ததால் தான் இன்னைக்கும் மக்கள் அவரை போற்றி வாழ்த்துறாங்க. இயல்பாக இருப்பது அப்படின்றது தேவைகளை குறைத்து வாழ்வது, ஆசைகளை அறுத்து வாழ்வது. ஒரு சிலர் வாழ்வியல் தத்துவங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில சிற்றின்பங்கள் தான் நிறைஞ்சிருக்கும். எவ்வளவு சாதனை புரிந்த நபர்களா இருந்தாலும் ஆணவம் கொண்ட நபர்களா வாழ்றாங்கன்னா ஒரு நாளும் மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. செயலுக்கும் சொல்லுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்ததால் தான் சாக்ரடீஸ் மக்களை கவர்ந்த மனிதராக வாழ்ந்தார். வயோதிக தோற்றம், தாடி முளைத்த தாடை, கீழே கச்சே மேலே உடலை மூட ஒரே ஒரு துண்டு. இந்த உருவத்துல இருந்துகிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தன்னுடைய உரைய ஆரம்பிச்சு ஏதென்ஸ் இளைஞர்களை கவர்ந்த மனிதர். அவர் குடியிருக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடு ஒண்ணு கட்ட ஆரம்பிச்சாராம். அப்போ ஒரு மனிதர் வந்து, ஐயா, உலக புகழ்பெற்ற தத்துவ ஞானி நீங்கள், போயும் போயும் இவ்வளவு சின்னதா வீடு கட்டுறீங்களே, இது போதுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சாக்ரடீஸ் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? இந்த சிறிய வீட்டை நிரப்புவதற்கே உண்மையான நண்பர்கள் கிடைப்பார்களா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு உண்மை தத்துவத்தை சொல்லி முடிச்சாராம். ஆமா நேயர்களே, பொதுவாகவே மக்கள் தங்களை போல் இருக்கின்ற தங்களை பிரதிபலிக்கக்கூடிய மனிதர்களையே தங்களுக்கு தலைவர்களாக வைத்து எப்போதும் கொண்டாடுவார்கள். நாம் வாழக்கூடிய குடும்பமோ அலுவலகமோ சமூகமோ எதுவாக இருந்தாலும் இயல்பாக நமது நடத்தை சிறப்பாக இருக்கும் போது தலைமைத்துவம் கொண்ட மனிதர்களாக மாறுவோம் என்பதில் ஐயமே இல்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மற்றும் தென்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு. என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி கடவுள் வாழ்த்து, அதிகாரம் 1, குறள் எண் 9. கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையாகும். இறைப்பற்றும் ஒழுக்கமும் தனி மனித வாழ்விற்கு அத்தியாவசியமானவை அப்படின்ற கருத்தை உணர்த்தக்கூடிய திருக்குறள் இது. மனிதனை நல்ல வழியில் நடத்தவும் சமூகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது. ஒழுக்கத்திற்கும் இறைப்பற்றுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அறநெறி பயிற்சி, மனக்கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு, சமூக நல்லிணக்கம், இது எல்லாமே இறைப்பற்றுடன் வாழக்கூடிய நபர்களுக்கு சொந்தமான குணங்கள்னு சொல்லலாம். இறைப்பற்று இருக்கக்கூடிய நபர்கள் தீய செயல்களில் இருந்து விலகி நேர்மை, அன்பு, கருணை இம்மாதிரியான நல்ல பண்புகளை வளர்ப்பதில் முயற்சி எடுப்பார்கள். இறை வழிபாடும் தியானமும் மனதை ஒருமுகப்படுத்தி பேராசை மற்றும் கோபம் போன்ற தீய குணங்களை கட்டுப்படுத்த உதவும். எல்லா உயிர்களையும் இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் எனும் நம்பிக்கை மனிதனை பிறருக்கு தீங்கு செய்ய அஞ்ச வைக்கிறது, அதாவது பயப்பட வைக்குதுன்னு சொல்லலாம். அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தவும் பிறருடைய துயரத்தை புரிந்து கொண்டு உதவவும் இறைப்பற்று உதவுகிறது. சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த கடவுள் பக்தி, இறைப்பற்று, இது எல்லாமே வெறும் சடங்குகளை செய்வது மட்டுமல்ல, தூய்மையான அன்பையும் ஒழுக்கமான வாழ்க்கையையும் அடிப்படையாக கொண்டது. அப்படிப்பட்ட சிறந்த வாழ்வே இறைவனை அடைவதற்கான எளிய வழியாகும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. உயரமான விலங்கு எதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது ஒட்டகச்சிவிங்கி. அதே உயரமான மரம் எதுன்னு கேட்டா நிறைய பேரு பனைமரம், தென்னை மரம்னு டக்குன்னு சொல்லுவோம். அதே வரிசையில உயரமான கட்டடம் எது அப்படின்னு கேட்டா நிறைய பேரும் ஒரு நிமிஷம் யோசிப்போம். அப்படி இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடம் நம்ம சென்னையில தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுல 15 மாடிகள் இருந்திருக்கான். 15 மாடி கொண்ட அந்த கட்டடத்தோட உயரம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 54 மீட்டர், அதாவது 177 அடி. அப்பலாம் சென்னையை சுத்தி பார்க்க வர்றவங்க இந்த கட்டடத்துக்கு வராம போக மாட்டாங்களாம். அதுதாங்க சென்னையில உள்ள எல்ஐசி பில்டிங். இது 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடமா இருந்திருக்கு. உலக அளவுல உயரமான கட்டடம்னு பார்த்தா அது புர்ஜ் கலிஃபா. இதுல கிட்டத்தட்ட 163 பில்டிங் இருக்குதான். உயரம்னு பார்த்தோம்னா 2717 அடி. சரி, இந்தியாவோட உயரமான கட்டடத்துக்கு வருவோம். அது மும்பையில இருக்கக்கூடிய பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு குடியிருப்பு கட்டடம் தாங்க. உயரம்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1050 அடி, அதாவது கிட்டத்தட்ட 80 மாடிகள் இந்த கட்டடத்துல இருக்குதான். இனிமே இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில சிவபெருமான் மற்றும் பிரம்மன் தொடர்பான புராண கதை ஒன்ன தான் தெரிஞ்சுக்க போறோம். படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கு ஆரம்ப கால கட்டத்தில் 5 தலைகள் இருந்தது. அப்போ சிவபெருமானிற்கும் 5 தலைகள். ஆனால் சிவபெருமானை அனைவரும் முதன்மை கடவுளாக வணங்குவது பிரம்மாவிற்கு பிடிக்கவில்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, எனக்கும் 5 தலைகள் இருக்குது, அவருக்கு அது அழிக்கக்கூடிய சக்தி, எனக்கு தான் ஆக்கக்கூடிய சக்தி, அப்போ என்னுடைய சக்தி தான் அதிகமானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாரையுமே மதிக்காம ஆணவத்தோட வாழ்ந்துட்டு வந்தாராம். அவருடைய கர்வத்துக்கு முடிவு கட்ட நினைச்சாராம் சிவபெருமான். ஆக என்ன பண்றாரு, கைலாயத்தில் இருந்தபடியே பிரம்மதேவா உடனே இங்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த வார்த்தைகள் பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவிற்கு கேட்டது. ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தன்னுடைய படைப்பு தொழில கவனம் செலுத்துறது மாதிரி கண்டுக்கவே இல்லை, அலட்சியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய அலட்சியம் சிவபெருமானுக்கு கோபத்தை உண்டாக்கிடுச்சு. நேரா பிரம்மலோகம் வந்தாரு. வந்தவரு, 5 தலைகள் உனக்கு இருப்பதால் தான் உனக்கு இவ்வளவு ஆணவம் இவ்வளவு கர்வம், எனவே உனது 5வது தலையை துண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைய துண்டிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம நீ ஒரு சாதாரண மனிதனாக பூமியில் பிறந்து பல துன்பங்களை அனுபவித்து இறுதியில் என்னை வணங்கி பாவ விமோச்சனம் பெறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பிரம்மதேவன் மன்னிப்பு கேக்குறாரு, என்ன மன்னிச்சிடுங்க, என்னுடைய தலைய என் கூட எப்படியாவது பொருத்திடுங்க, ஏன்னா படைப்பாற்றல் திறன் இப்போ அவரை விட்டு விலகிடுச்சு. எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய தவறுகளை உணர்றாரு. ஆனாலும் கூட சிவபெருமான் என்ன சொன்னாரு தெரியுமா, தனது பணியை சிறப்பாக செய்து முதன்மை அடைய எண்ணாமல் தேவையில்லாமல் ஒப்பீடு செய்து உனது தலையையும் உனது பொறுப்பையும் இழந்து விட்டாய். இனி உனக்கு உனது 5வது தலை கிடைக்க போவதே இல்லை. சாபத்தை அனுபவித்து இறுதியில் என்னை வணங்கி பாவ விமோச்சனம் பெறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைலாயம் போயிட்டாரு. அதுக்கப்புறமா மனித உருவில் பிறந்து பல துன்பங்களை அனுபவிச்சு கடைசியா 4 தலைகளோடு பாவ விமோச்சனம் பெற்று தன்னுடைய பணியை சிறப்பா செய்ய ஆரம்பிச்சாராம் பிரம்மதேவன். இந்த புராண கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, சிவபெருமான் சொன்னது போல தனது பணியை சிறப்பாக செய்து முதன்மை அடைய வேண்டும். அதற்கு பதிலாக ஒப்பிட்டு பார்த்தல் ஆபத்தில் முடியும். இந்த ஒப்பிட்டு பார்த்தல் அப்படின்றது நம்மளுடைய தன்னம்பிக்கையை சிதைச்சு தேவையில்லாத மன அழுத்தத்தை கொண்டு வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பலவீனங்கள் இருக்கும், பலங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பாதையும் மற்றவங்களுடைய பாதையும் வெவ்வேறானது. மற்றவங்களை கவனிச்சுட்டே இருக்கிறதுக்காக செலவிடக்கூடிய நேரத்தை நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்க பயன்படுத்தினா சீக்கிரமா நம்மளுடைய வளர்ச்சி முழுமை பெறும். ஒப்பீடு அப்படின்றது பொறாமையையும் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குமே தவிர சுய முன்னேற்றம் தான் மன நிறைவை தரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல குப்பன் சுப்பன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் சுப்பனை பாக்குறதுக்காக குப்பன் வந்திருக்காரு. ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் மனிதன் அப்படின்னா மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும். என்ன நான் சொல்றது அப்படின்னு சுப்பன் கேக்கும்போது, நீ சொல்றது உண்மைதான், நான் கூட அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால முடியும்னா அந்த உதவியை நான் யாருக்கு வேணா செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு குப்பன். அப்படின்னா உன்கிட்ட 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு 25,000 தருவியான்னு கேட்கும்போது, நிச்சயமா தருவேன். உன்கிட்ட 20 காணி நிலம் இருக்குதுன்னா எனக்கு 10 காணி நிலம் தருவியான்னு கேட்கும்போது, அதில் மட்டும் என்ன வஞ்சகம், நிச்சயமா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு குப்பன். உன்கிட்ட 2 பசுமாடுகள் இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்று தருவியான்னு கேட்கும்போது, குப்பன் அதிர்ச்சியோட அப்படியெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்ட சுப்பனுக்கு பெரிய ஆச்சரியம். பெரிய பெரிய பொருட்களை எல்லாம் தர்றதா சொல்லிட்டு சின்ன பொருட்களை தரமாட்டேன்னு சொல்லிட்டியே ஏன்னு கேட்கும்போது குப்பன் சொன்னாராம், என்கிட்ட இல்லாத பொருட்களை நீ வரிசையா சொல்லிக்கிட்டே வந்த, நானும் தருவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்தேன். கடைசியா என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளையே கேட்டுட்டியே. என்கிட்ட 2 பசுமாடுகள் இருக்குது, அதுல ஒன்னு உனக்கு நான் எப்படி தர முடியும், நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி வேகமா நடந்துட்டாராம். இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உண்மையான அன்பு, இரக்கம், அக்கறை, இது எல்லாமே வார்த்தைகளால சொல்றதை விட மத்தவங்க பயனடையக்கூடிய வகையில் செயல்ல காட்டுறதுதான் உண்மையான தலை சிறந்த மனிதநேயம். வெறும் வாக்குறுதிகள் அப்படின்றது ஏமாற்றத்தை தான் உருவாக்கும். ஆனா ஒரு சின்ன செயல் பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆழ்ந்த நம்பிக்கையை கொடுக்கும். வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கலாம், செயல்கள் மட்டும்தான் நிஜமான தேவைகளை சரி பண்ணும். உதவி அப்படின்றது தேவைப்படக்கூடிய நேரத்துல உரிய நேரத்துல செய்யக்கூடிய ஒரு செயல், பாதுகாப்பாக உணர வைக்கக்கூடிய ஒரு உணர்வு. உண்மையாவே நாம ஒருத்தரை நேசிக்கிறோம் அல்லது ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை நம்மளுடைய செயல்கள்ல வெளிப்படுத்தணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க? வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: சுரேஷே, வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏய் சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் ஒரு இனிய நாளாக எல்லாருக்கும் அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை இன்னைக்கு தொடங்கிடலாம். இன்னைக்கு 22/6/2026 காலை நேரம் 7:07 ஆயிடுச்சு. நீங்க இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்கள இருக்கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப நம்மளோட ஒரு ஊருக்குள்ளே நம்ம மீனவர்களை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் வந்து கடலுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு காலையிலேயே நான் வந்து கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, நம்ம ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களுக்கு ஒரு திடீரென்று ஒரு மீன்பிடி தடை அப்படிங்கிறத வந்து விதிச்சிருக்கத வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். அது எதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் திடீர்னு வந்து நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து கிடச்சிது. அது எந்தளவுக்கு வந்து கரெக்டான விஷயம் அப்படிங்கிறது தெரியல, போகிறாங்களா இல்லையா அப்படின்னு. இப்போ அடுத்து நம்ம வானிலை நிலவரம் என்ன சொல்லுது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது காற்று எப்போவும் போல தான் நல்ல ஒரு காற்று தான் வீசிகிட்ருக்கு. நம்ம எல்லா நாளுமே வந்து பார்க்க முடியுது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வெயில் அடிக்காமல் இருக்க, வேர்க்காமல் இருக்கிறதுக்கு இந்த காற்று ஒரு பெரிய ஒரு உதவியாக வந்திருக்கு. இன்றைக்குமே நல்ல ஒரு பலத்த காற்று வந்து இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 16 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 26 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வந்து வீசக்கூடும்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்கி வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். இந்த வானிலை தகவலோட அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: பிரிவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752627773.
1: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மற்றும் தெங்காசி
6: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசி எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம மீனவர்களுக்கு இந்த காற்றும் கடலும் எந்த அளவுக்கு பெரிய ஒரு உதவியாக வந்திருக்கோ, ஒரு பக்கபலமாக வந்திருக்கோ, அதே காற்று தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் வந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஒரு பலத்த காற்று அடித்தா நம்மளால் கடலுக்கு வந்து போக முடியாது, பல பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்கக்கூடும். நிறைய ஆபத்துக்கள் இந்த கடல் காற்றுகள் டைமில் வந்து நடந்திருக்கு. அதனால் இப்போ வந்து ஃபுல் பாதுகாப்பாக கடலுக்கே யாரும் போக வேணாம், நீங்கள் வந்து கடலுக்கு போகாட்டாலும் சரி பாதுகாப்பாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசு மூலமாக தெரிவிச்சிருவாங்க. அதன்படி தான் இன்றைக்கி நம்ம காற்று ரொம்ப வேகமாக இருக்குது. அதிகப்படியான காற்று வந்து நம்ம கரையிலே அடிக்குது. கரையிலே இவ்வளோ காற்று வந்து அடிக்குது அப்படின்னா கடல் மேலே வந்து எவ்வளோக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது 40 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அளவுக்கு காற்று வந்து வீசிகிட்டு இருக்கிறதுனால மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கு விசைப்படகு மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்து போகக்கூடாது, அதுக்கான அனுமதி சீட்டு வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மறு உத்தரவு வர வரைக்கும் நாட்டு படகு மீனவர்களையும் கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு வாரம் தான் இருக்குது, 2 கடல்லாம் வந்து போயிருக்கோம், அடுத்த கடலே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மீனவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக சங்கடமான ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுறது, காற்று காரணமாக நம்ம கொஞ்சம் பாதுகாப்புக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து கடலுக்கு போகாமல் தான் இருக்கணும். இந்த தகவலை நம்ம மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையின் உதவி இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அவங்களோட ஆணையினுங்க நாட்டு படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு போக வேணாம். விசைப்படகுகளுக்கு இந்த காற்று வந்து மொத்தமாக முடிகிற வர, காற்றோட அந்த வேகம் வந்து குறையிற வர 60 சீட்டு வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:32 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா, நேற்று வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, நம்மளுடைய இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்து நடந்தது. நீட் தேர்வுக்கான மறுதேர்வு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏற்கனவே நீட் தேர்வு நடந்தது போன மாதம் வந்து தொடக்கத்தில் வந்து நடந்துச்சு. அது நடந்துக்கும் போது நடந்த சில பல பிரச்சனைகள், அங்கே நடந்த சில இந்த பேப்பர்கள்லாம் வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில விஷயங்களால் மீண்டும் வந்து நீட் தேர்வு வந்து நடத்துறதுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளோட ராமநாதபுரத்தில் 6 ஊர்களில் வந்து நீட்டுக்கான இந்த தேர்வு வந்து நடத்தினாங்க. இந்த நீட்டில் வந்து கலந்துக்கிட்ட நம்ம எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லிடலாம். கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் நினைக்கிறேன், 22 லட்சம் பேர்கிட்ட வந்து எழுதியிருக்காங்க நீட் தேர்வு. ஒரு மருத்துவ படிப்பில் வந்து சேரணும், மருத்துவம் தனக்கு பிடித்த ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், மருத்துவத்தில் ஒரு நல்ல ஒரு மருத்துவராக வந்து ஆகணும், அது சார்ந்த படிப்புகளுக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டு நீட் தேர்வு வந்து எழுத வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதிலையும் குறிப்பாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீட் தேர்வு மொத்தமாக 2222 பேர் வந்து அனுமதிக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக தேர்வு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா 1564 பேர், 658 பேர் வந்து ஆப்சண்ட் ஆகியிருந்திருக்காங்க. இந்த தேர்வு வந்து எழுதின எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். நல்லா வந்து எக்ஸாம் வந்து எழுதிட்டு இதில் முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு சீட்டு வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும். மொத்த சீட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும், அதில் இவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து சீட்டு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. எழுதுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எழுத முடியலை அப்படின்னாலும் மனசை வந்து நீங்கள் வந்து விட்டுற வேணாம், இப்போ ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட கவலைப்பட வேணாம், மீண்டும் கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது மற்ற படிப்புகள் நிறைய இருக்குது, எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா வேறு யார் தான் வந்து பேஷண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா நிறைய படிப்புகள் இருக்குது, இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்குது. ஒரு நீட்டே எழுத முடியும் என்னால் அப்படின்னா உங்களால் எல்லாமே பண்ண முடியும், என்ன வேணால் எழுத முடியும், ஒரு யூபிஎஸ்சி எழுத முடியும், இல்லைனா ஒரு நீங்கள் இஸ்ரோக்கு வந்து எழுதலாம், என்னென்னமோ இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து இருக்குது பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய மத்திய அரசு ஒரு வித்தியாசமான சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது நாடு முழுக்க வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வர்றது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து இருக்க போகுது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளோட இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் அப்படிங்கிறது தான். அது எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். எல்பிஜி கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறது. இந்த எல்பிஜிக்கு மாற்றாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது பல வருஷமாக ஒரு பேசாகவே வந்துருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு புரட்சி இல்லையா, நம்ம அந்த காலத்தில் விறகு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்குமே இப்படி ஒன்று வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்துருச்சு, ஒரு உதவியாக வந்துருந்துச்சு. எல்லாருக்கும் வீட்டுக்கே வந்து கிடச்சிரும், பெரிய அளவுக்கு வந்து கஷ்டப்பட தேவையில்லை, புகைக்கு நடுவில் வந்து இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எல்பிஜி கேஸ் வந்து இல்லாமல் போனது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து மாறுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியல. இப்போ இதையும் வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு பெரும் புரட்சியாக வந்து வரப்போகுது, எத்தனால் அப்படிங்கிறது. எத்தனால் அப்படிங்கிறத பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் கிட்டத்தட்ட நிறைய தடவை சொல்லியிருப்பேன். எதுக்கான E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலில் 80% தான் பெட்ரோல் இருக்கும், 20% எத்தனால் தான் வந்திருக்கும். அதையே 50-50 வந்து மாற்றலாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு மொத்தமாகவே எத்தனாலே ஓடுற வண்டிகளை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வண்டியவே ஓட வைக்க முடியுது அப்படின்னா நம்மளால ஏன் சமைக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான். இப்போ அந்த எத்தனால் அடுப்பு அப்படிங்கிற ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனாலுக்குன்னே தனியாக ஒரு ஸ்டவ் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது தண்ணியும் எத்தனாலும் ஒரு அளவு ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து கலந்துட்டு பொருதி போட்டால் அது பாட்டில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. நம்ம எத்தனாலுங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் ஒரு 1 லிட்டருங்கிறது 50 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்து வரும். இது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தா இந்த கரும்பு சோளம்னா இருக்கு இல்லையா, அதோட கழிவுகள், அந்த கழிவுகள்லேருந்து எடுக்கக்கூடியதான் இந்த எத்தனால். கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம விவசாயம் அப்படிங்கிற ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த எத்தனால் வந்து கிடைக்கும். ஆனால் பெட்ரோல் கேஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது வந்து வேறு நாடுகள்லேருந்து தான் நம்ம வந்து வாங்கணும். வேறு நாடுகள்லேருந்து அது வந்து உருவாக்கக்கூடிய செலவு, வாங்கக்கூடிய செலவேங்கிறது அவ்வளோ போகும், அவ்வளோ ஆயிரக்கணக்கில் நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. நமக்கு வந்து தேவைக்கு அளவுக்கு வந்து நம்மளை விவசாயம் இருக்க இருக்க இது எத்தனாலுங்கிறது கிடச்சிக்கிட்டே வந்து இருக்கும். அதை வச்சு மொத்தம் நம்ம இந்தியா முழுக்க வந்து சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ண முடிஞ்சால் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சால் இது பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கும் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ எடுத்து விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் விலைமாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,127 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,600 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தில் 22 கேரட் 1,08,800 ரூபாய். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். MRI இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000 அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
1: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமத் தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதி பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 210,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டர்டோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
0: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:23 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கி என்ன தினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அப்படிங்கிற தினத்தை விட நேற்று தினம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தினம். இரண்டு முக்கியமான தினங்கள் வந்துருந்துச்சு. June 21 என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, யோகா மற்றும் அப்பாக்கள் தினம். இந்த தினத்தை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலக மலைக்காடுகள் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மலைக்காடுகள் அப்படிங்கிறத பற்றி நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு தகவல்கள் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது, என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, அந்த மலைக்காடுகள் அப்படிங்கிறது ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அடர்த்தியான நல்ல உயரமான காடுகளாக வந்திருக்கும். இங்கே அதிகமான மலைகள் வந்து பொழியுது. நம்மளோட பூமியில் 50% உயிரினங்கள், பல்லுயிரினங்கள் வந்து இருப்பிடமாக இருக்கிறது இந்த மலைக்காடுகள் தான். இதை வந்து பாதுகாக்கணும், இதிலேருந்து தான் நமக்கு நம்ம அங்கங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த டேப்லெட்டு மருந்து அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய மூலிகள்லேருந்து எடுக்கப்படுது. உலகம் முழுக்க அந்த மலைக்காடுகள் இருக்கிறனால தான் ஒரு இயற்கை வளமாக பூமி பச்சை பசையிலும் தெரியற காரணம் இந்த மலைக்காடுகள் அப்படிங்கிறது தான். இதை வந்து பாதுகாக்கிறக்கா இன்றைக்கி ஒரு தினம். சரி, இப்போ நேற்று தினத்துக்கு வந்து போனால், யோகா தினம் மற்றும் அப்பாக்கள் தினம். யோகா தினத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். யோகாங்கிறது நம்ம இந்தியாவோட ஒரு எவ்வளோ முக்கியமான ஒரு திறன், நம்ம உடலை வந்து எவ்வளோ நல்லா வந்து பாதுகாக்கும், நமக்கு மனதுக்கும் உடலுக்கும் அவ்வளோ ஆரோக்கியத்தை வந்து தரக்கூடிய யோகா வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமை. ஆனால் நம்ம வந்து பெருசாக வந்து பண்ண மாட்டோம், அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. அடுத்ததான் நேற்றைய தினம் என்னென்னு பார்த்தா அப்பாக்கள் தினம். அப்பாக்கள் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தையின் அன்பிற்கு முன்னே அப்படின்னு சும்மா பாடி வச்சுருக்கா. உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பாசமான ஒரு மனிதர்கள் நம்ம அப்பாக்கள். எல்லா மாதமே ஜூன் மாதமே 3rd வாரம் வந்து அப்பாக்கள் தான்.

ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை அப்பாக்களுக்கான தினமாக வந்து கொண்டாடப்படுது. எல்லாருக்குமே அவங்க அவங்களோட அப்பாக்களை வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் சின்ன வயசில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வளர வளர அப்பாக்கள் மீதான ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம், அவங்களுக்கு மேலே இருந்தக்கூடிய ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்சும். அது வந்து பேசிக்காகவே குறையிறது தான். நம்ம அப்பாக்குமே அவங்க அப்பா கிட்டே இருந்த அந்த பிணைப்புங்கிறது வந்து குறையும். ரொம்ப வெகு சிலருக்கு மட்டும்தான் ரொம்ப கடைசி காலகட்டத்தை வர தன்னோடய இறக்கிற வயசு வரைக்கும் அப்பா மேலே ஒரு பிணைப்பு இருக்கும், அப்பா சொல்லுக்கு ஒரு மரியாதை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அப்பா நம்மளை வந்து எதுவுமே வந்து பெருசாக வந்து நினைக்க மாட்டாங்க. சண்டை போட்டாலும் சரி, கோச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம புள்ள சாப்பிட்டானா அப்படின்னு அம்மாட்ட வந்து கேட்பாங்க, நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. பையன் சாப்பிட்டானா அப்படிங்கிறத கேட்குறது வந்து அப்பாவோட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. தன்னோட வாழ்க்கையிலே அதிகமாக அவங்க கேட்குற ஒரு கேள்வி, பையன் சாப்பிட்டானா இல்லை புள்ள சாப்பிட்ருச்சா அப்படிங்கிறதான். அந்த கேள்வியை வந்து எத்தனை வயசு ஆனாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்பா. அந்தளவுக்கு ஒரு நம்ம மேலே, நம்ம உடல் மேலே, நம்மளோட நலன் மேலே அவங்க மனசுக்குள்ளே ஒரு அக்கறை வந்து நிச்சயமாக வந்திருக்கும். கடைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறோம், வாங்கிட்டு போவோம், பிள்ளைக்கு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. காசு இல்லை, கடன் பிரச்சனை இருக்குது, பிள்ளை கேட்டேன் அப்படின்னா கொடுத்துருவாங்க. என்ன எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கொடுத்துருவாங்க. இப்படி நமக்காகவே வாழக்கூடிய நம்ம அப்பாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து நம்ம சொல்லி ஆகணும். அப்பாக்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அழகான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்மளோட கண்ணில் இருந்து கண்ணீர் வர நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம கண்ணை சுமிட்டுறதுக்கு 4 முக்கிய காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் காரணம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கண்ணுக்கு மேலே கண்ணீர் சுரப்பிகள் தொடர்ந்து நீரை சுரந்துக்கிட்டே இருக்குமா. நாம் கண்ணை சுமிட்டுறது மூலமாக நம்மளுடைய விழித்திரை வழியாக பரவி கண்ணை ஈரப்பதமாக வச்சுக்கிறோம். இதனால தான் கண்ணு வறண்டு போகிறது அப்படிங்கிறது தவிர்க்கப்படுது. ரெண்டாவதாக, கார்லலாம் எப்படி வைப்பர் தொடர்ச்சியாக சுத்தம் பண்ணுதோ, நம்மளுடைய கண்ணை சுத்தம் செய்யறதுக்கும் இந்த கண் சுமிட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கு. அதிகமான வெளிச்சம் இல்லை ஏதோ ஒரு பொருளோ உறுத்துது அப்படின்னா அன்னிச்சையாகவே கண்ணு மூடி பாதுகாத்துக்கிறோமா. நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தொடர்ச்சியா நாம பாக்குற விஷயங்களை மூளை ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப நேரமாகி நம்மளுடைய மூளையே ரொம்ப டயர்டா ஆகிருமா. இந்த சின்ன கண் சுமிட்டுறது மூலமா மூளைக்கு சின்ன ஒரு ரெஸ்டுமே கிடைக்குது. அதுலயும் ஒரு மனுஷன் சராசரியா 1 நிமிஷத்துக்கு 15-20 தடவை கண் சுமிட்டுறோமா. இப்போ நீங்க கண் சுமிட்டுறீங்க அப்படின்னா இந்த 4 காரணங்கள்ல ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:33 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்து இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜன் அணைஞ்சிட்டாங்க. அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணன்.
4: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம். நல்லா இருக்கும்.
3: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு. எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
4: எல்லாரும் சிறப்பாக இருக்குன்னு கடலோசை எஃப்எம் சார் நிகழ்த்து அப்படி உள்ளே போயிடலாமா?
3: போயிடலாண்ண.
4: காலை நிலவர பிரகாரம் கடலூர் சேப்ப பிரகாரம் இந்த விலை நிலவரம் ஏலக்கடை ரேட்டு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 5:30 7:30 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ராஞ்சி போனது ஏலக்கடை முடிஞ்சிருது. அதனால வந்து வந்த மீன்களை சொல்லலாம் நிறைய இந்த டோக்கன் வழங்கப்படாதனால காத்து வரம்னு சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலையில வள்ளங்கள் போகல ராஞ்சி போகல திடீர்னு ரேட்டு ஏறிக்கிட்டு மீன்கள் கிடக்கல. இன்னைக்கு நிலவரம் 2 நாளைக்கு முன்னாடி எடுக்க ஆள்ல, இன்றைக்கு நிலவரம் மீன் இல்லை. பொடி விளைமீன் 130 ரூபா 120 ரூபா பொடி விளைமீன். பொடி விளைமீன்னா சல்லி விளைமீன் சொல்லுவான். அது ஒரு மீனா தான் அறிஞ்சு போட முடியும் சூட மாதிரி அப்படி விளைமீன். அதே மாதிரி விளைமீன்லாம் வந்து 450 ரூபா 350 ரூபா பெரிய விளைமீன் இந்த மாதிரி போயிருக்கு நம்ம ஏலக்கடப்பை பகுதியெல்லாம். அதே மாதிரி அவளி மீன் இடையில வந்து 120 ரூபாய்க்கு வந்த மீன் இன்னைக்கு 220 ரூபா பழையபடியும் போயிருக்கு. 220 ரூபா 250 ரூபா 240 ரூபா 200 ரூபா கொஞ்சம் பொடி மீன்லாம் 180 ரூபா 150 ரூபா இந்த மாதிரி போயிருக்கு. அதே மாதிரி ஓரா மீன் வந்துட்டு பழையவெடி 100 ரூபா 150 200 250 ரூபா மீன் போயிருக்கு. கொஞ்சம் கலப்பட மீன்கள் 160 ரூபா ரேஞ்சில் போயிருக்கு. சூட மீன் முற்றிலும் வரல, ஏன்னா வள்ளங்கள் போகலை. கரையோரமாக போயிட்டு வந்தவங்கள அப்புறம் முரல் மீன் இதெல்லாம் வந்து பழையவெடி அந்த கலிங்க முரல்லாம் வந்துக்கிட்டு 600 ரூபா கொஞ்சம் ஓடிச்சு நம்ம இது ஏலக்கடைப்பதி எல்லாம். அடுத்து அது என்ன செல்வமுரம் சொல்லுவா, செல்வமுரம் வந்துட்டு 450 ரேஞ்சில் போச்சு. எல்லாமே இன்னைக்கு விலைகள் கொஞ்சம் கூடத்தான் போச்சு. ஆனாலும் வந்த வியாபாரிகளுக்கு மீன் கிடைக்கல. இதுதான் நிலவரம். சொல்ற அளவுக்கு பெரிய அளவுல மீன் இல்லை. அப்புறம் இந்த கலவா மீன் இந்த ஓரா மீன் இதெல்லாம் சேர்ந்து வரும். அது ஒரு 130 ரூபா 140 ரூபா ரேஞ்சில் பொடிச்சு வித்துச்சு. பரிசு 200 ரூபா ரேஞ்சுக்கு வித்துச்சு சவுரே. ஆமா, அவ்வளோ நிகழ்ச்சி நிறைய இன்னைக்கு அவ்வளோதான் வந்திருக்கு.
3: சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி தகவலுக்கு.
4: நன்றியா.
3: நம்ம கேப்டன் ராஜண்ணா நம்ம கூட இணைஞ்சு இன்னைக்கு என்ன நிலவரம் எப்படி இருக்கு கடற்கரை என்ன மாதிரியான மீன்கள் வந்திருக்குன்னு அண்ணன் தெரிவிச்சாங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றி. இப்படுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிபிரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25 தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:44 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பதில மீண்டும் நாளை இன்றைக்கு இந்த தினங்களில் காற்று குந்தம் அதிகமாக இருக்கனால மண்டபம் பகுதியில், நம்ம பாம்பன் பகுதியில் நிறைய பகுதிகளில் மீனவர்கள் வந்து கடலுக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நாட்டுப் படகு மீனவர்கள், உங்களுடைய உங்கள் நாட்டு படகுகளை எடுத்து கொஞ்சம் பத்திரமாக வந்து கட்டி வந்து வச்சுங்க. எப்பவும் பத்திரமாக தான் இருக்கும், பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி விசைப்படகுகளுக்கு மீன்பிடிக்கான அனுமதி சீட்டு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் நம்மளுடைய மீன்வள உதவி இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த 2-3 நாட்கள் வந்து இந்த காற்று வந்து குறையிற வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் பத்திரமாக வந்து உங்களோட படகுகளை விசைப்படகுகளை நிப்பாட்டி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மீன் சொல்லிவிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை இன்னும் கடலோசை FM 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல.

0: கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
1: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சிமாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சார மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது.

0: உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 700,000 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக்கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபன் தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமோனா, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை.

0: பண்பலை வானொலி மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான திங்கட்கிழமை காலை வணக்கம். விழுந்த இடத்தை பார்த்து அழுகாதே, எழுந்த இடத்தை பார்த்து பெருமை கொள், அதுவே நமது வெற்றியின் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் தங்கம்மா.
2: வணக்கம் சகோதரி. யார், எங்க இருந்து, உங்க பேரு, யாருக்கு வாழ்த்து சொல்றீங்க?
3: என் பேரு முனியசாமி பாக்கியலட்சுமி.
2: எந்த ஏரியா?
3: தெக்குவாடி.
2: தெக்குவாடியில இருந்து சகோதரி முனியசாமி பாக்கியலட்சுமி சகோதரி, சொல்லுங்க சகோதரி.
3: இன்னைக்கு என் பொண்ணுக்கு 15வது பேர்.
2: பேரு
3: அனுப்புரபா.
2: அனுப்புரபாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுங்க. அப்படியே
3: இனிய
2: பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சகோதரி முனியசாமி பாக்கியலட்சுமி அவங்க சார்பாகவும், எனது சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக அவர்கள்
3: படித்து அண்ணா ஹரிஹரன்.
2: ஹரிஹரன் மீனாட்சி. நன்றி சகோதரி, நன்றி. எல்லாரும் வாழ்த்திருக்காங்க சகோதரியை, வாழ்த்திட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: வணக்கம் தங்கமான தங்கமன்னனுக்கு இனிய காலை வணக்கம். நான் கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் பேசுகிறேன். இன்று 52வது பிறந்தநாள் கொண்டாடும் தமிழக முதல்வர் சோசப் விஜய் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல உடல் பலமும் கிடைக்கவும், அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறவும் அவரை வாழ்த்தி, மெரிசல் படத்திலிருந்து ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யவும். நன்றி வணக்கம்.
2: நன்றினா, கடலாடி வட்டம் சவரியாறு பட்டணத்திலேருந்து ராபர்ட் அண்ணா தான் பேசுனாங்க. விஜய் அவங்களுக்கு வந்து 1974 பிறந்திருக்காங்க. 74 பிறந்து குழந்தை நட்சத்திரமா வெற்றி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகி நிறையா படம் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் சோதனை தான் கொடுத்துச்சு. அவங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டர், அவங்க அம்மா ஒரு பெரிய பாடகர், அவங்களும் ஒரு பெரிய பாடகர், ஒரு நடன கலைஞர். நாளைய தீர்ப்பு ஃபஸ்ட்டு படமே ரொம்ப செமையாக நல்லா நடிச்சிருப்பாப்புல. ஒரு 32 பாடல்களும் பாடியிருக்காங்க, 62 படத்துக்கிட்டையும் நடிச்சிருக்காங்க. நல்லா நிறையா பாடல்கள் பாடியிருக்காங்க. பாப்பா பாட்டு, அப்புறம் பூவை உனக்காக இந்த படத்துலையும் பாடியிருக்காங்க. தொட்டப்பேட்டா ரோட்டு மேலே நிறையா பாடல் பாடியிருக்காங்க. விஜய் தமிழக முதல்வர் விஜய் அவங்களுக்கு நிறையா விருதுகளும் கிடைச்சிருக்கு. அவங்க இன்றும் சீரும் சிறப்புமாக நிறையா பணிகளை மக்களுக்காக தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், விஜய் அவங்க ரசிகர்கள் சார்பாகவும் விஜய் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, கடலாடி வட்டத்தில் சவரியார் பட்டணத்திலேருந்து ராபர்ட் அண்ணன் ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750267773.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அது சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: உங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கான வாழ்த்து நிகழ்ச்சி 9:28 இணைந்திருக்கீங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான் மக்களே. மன்குஸ்தான் பழம் அப்படின்னு ஒரு பழம் இருக்குது. இந்த பழம் வந்து ஒரு கிலோ வந்து 400-500 வரையும் விற்பாங்க. ஒரு கிலோன்னு பார்த்தீங்கன்னா 12-13 பழம் தான் இருக்கும். இந்த பழத்தில் வந்து ஒரு சிறப்பான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நார்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது வந்து இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் குறைக்கும், இதய நோய்க்கு நல்லது, இந்த முகத்தில் பருக்கள்லாம் வராமல் தடுக்கும், பாக்டீரியாக்களையும் இது வந்து அழிக்கும். ஒரு சிறப்பான பழம் வெளியில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், உள்ள கலந்து சீத்தாப்பழம் மாதிரி, அதாவது சீனிப்பழம் மாதிரியே சிறப்பாக இருக்கும், நல்லா புளிப்பாகவும் இருக்கும். ஒரு இதில் வந்து சுவையே தனியாக இருக்கும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம். உங்களுக்கும் காலை வணக்கம் சகோதரி. அக்காமோட தகவலரசி சகோதரி, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
3: நல்ல கதை சொல்லு மாதிரியும் விஸ்வாவுக்கும் தகவல்களுக்கு வாழைக்கு மாட்டேன்னு ஒரு வாழ்த்துக்கள். முதலமைச்சர் 100 ஆண்டு வாழ வாழ்த்து, அவர் பிறந்த நாள். மின்சார கண்ணாவில் போடுங்க உண்மை, அந்த பாட்டு போடுங்க. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். தமிழரசி சகோதரி தான் இப்போ பேசியிருந்தாங்க, நல்ல ஒரு பாடலும் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறையா எஸ்எம்எஸும் மெசேஜும் இருக்குது, குறிப்பிட்டவர்களுக்கு தான் பாடல். அடுத்து வந்து நீங்கள் பாடல் கேட்கணும்னா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வருவாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: தங்கமான நேரத்தில் விரும்பியவர்களுக்கு விரும்பிய பாடல்களை அள்ளி வழங்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 இருக்கும் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனுக்கும் அன்பு சகோதரிக்கும் கடலோசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு வாழ்த்துக்கள் கூறுவது ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்பர். இன்று பிறந்த நாள், திருமணால் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு காளி படத்திலிருந்து வாழ மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வாடானைனா அந்த பாட்டு போடுங்க. நன்றி வணக்கம்.
2: வாழ்வு யார் பக்கம், அது நல்லவர் பக்கம். ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அனுவர் அண்ணன் தான் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நூர்ஜஹான் வந்து கீழக்கரையிலேருந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு நில்லடி அப்படின்னு ஒரு அழகான சாங் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
5: இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது அரியலூர் மாவட்டத்திலிருந்து தர்மராஜ் ஐயா அவர்களுக்கு நல்ல பாடல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
2: நன்றி. ஒரு அழகான பாடல் வந்து ஜனநாயகம் படத்திலிருந்து வருது, கேட்டு மகிழ்ந்திருங்கள் தர்மராஜ் ஐயா அவர்களே. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
6: வணக்கம், நான் பாமன்லேருந்து சயா பேசுகிறேன். தங்கமான தங்கமாக கேட்ட இனிய காலை வணக்கம். இணையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற திருமணால் காணும் எனது அன்பு பெரியம்மா தில்ஷாத் அவர்களுக்கும் பெரியப்பா சுல்தான் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் என் குடும்பத்தினர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பிறந்தநாள் காணும் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது சார்பாகவும் என் குடும்பத்தினர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் தலப்பாத்தி கச்சேரி அந்த பாடல் வேண்டும். நன்றி வணக்கம்.
2: நன்றி. பாமலிருந்து சையா அவங்க தான் பேசியிருந்தாங்க. எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சுல்தான் பெரியம்மா தில்சாத் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு விஜய் அவங்களுக்கும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா விசா, பாஸ்போர்ட், டிக்கெட் இது எல்லாமே அவசியம். இன்டர்நேஷனல் ஐடி கார்டு பாஸ்போர்ட்னு தெரியும், ஆனா அதை வச்சுக்கிட்டு மட்டும் வெளிநாடுகளுக்கு போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. சரி, அப்பனா விசானா என்ன தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நாம போக யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போக அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. அதே மாதிரிதான் நாம இந்தியாக்குள்ளேயே போக விசா தேவையில்ல, ஆனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நாம எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டோட தூதரகத்துல நாம எதுக்கு அந்த நாட்டுக்கு போறோம், என்ன ஏது அப்படின்ற காரணத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அந்த அனுமதி சீட்டு பேர் தான் விசா. விசாலேயே டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசான்னு ஏகப்பட்டது இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேரா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடே.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: ஒன்பது மணி 48 நிமிஷத்தில் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ராமநாதபுரத்தில் இருந்து ரோஷினி பாத்திமா, நிசான் சரிபு, நிப்ராஸ் இவங்க மூணு பேரும் அவங்க அம்மா அப்பாவுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு உனக்காக பிறந்தேனே எனதழகா அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து அசீனா ஜாயரிசன் அவங்க வந்து தில்சா சுல்தானா இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு பட்டாஸ் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைய பெறுகிறது. நிறைய பேர் வந்து எஸ்எம்எஸ் மெசேஜ் அனுப்பி பாடல் கேட்டிருக்கீங்க. மக்களே, பாடல் வந்து நீங்கள் அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவாசினி வர்றாங்க, அவங்க நல்ல தலைப்பில் வர்றாங்க. தலைப்பை கேளுங்க, பாடல்களை கேளுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களிலே இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, பாடல்கள் வருது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.

0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 10:01. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. டிராவல் பண்ணுறது அப்படிங்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்தான். அது மட்டும் கிடையாது, நம்ம தமிழர் நாகரிகத்திலேயே பயணம் செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பல நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழை வளர்க்க தமிழர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய நாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே தங்கியிருந்துட்டு நம்மளுடைய கரைகளை வந்து பரப்புவாங்களாம். இந்த ஒரு விஷயம் வந்து சமீபமாக கேள்விப்பட்டேன். அதனால தான் இன்னுமே நம்மளுடைய அந்த தமிழ் பேசுகிற மொழி அப்படின்ற நிறைய நாடுகள்ல இருக்குது. அந்த சைனாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், குறிப்பா அந்த மலேசியா இந்த மாதிரியான நாடுகள்ல ராஜராஜ சோழன் தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இருக்குது. சோ அந்த அளவுக்கு பயணங்கள் மூலமா நம்ம வந்து நம்மளுடைய தமிழை வளர்த்திருக்கோம். அந்த அளவுல பயணம் செய்யறது அப்படின்றத ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்தான். அதுலயும் ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா, டூர் போறதுக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போறதுக்கோ பெரிய அளவுல எல்லாம் வீட்டுல வந்து கேட்க வேண்டிய அவசியம் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், நான் டூர் போயிட்டு
2: கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் தான் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமாவே இந்த மாதிரியான டூரு ட்ரிப்பு எல்லாமே இருக்குது. காரணம் அவங்களுக்கு வந்து பெத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பு பத்தின ஒரு பயம் அப்படின்றது இருக்குது. இப்படிலாம் இருந்தாலும் பெண்கள் டிராவல் பண்றதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ப சுய பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்களே, நாம எப்படி இருக்கோம், நம்ம இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நாம எப்படி நடந்துப்போம், ஓகே நம்மளுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் தெரியுமா அப்படின்றது எங்க தெரிய வரும் அப்படின்னா, நம்ம டிராவல் பண்ணும்போதுதான். ஸோ அந்த மாதிரி தன்னோட அந்த சுய பரிசோதனை செய்யறதுக்குமே நிறைய பேர் தனியா வந்து டிராவல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட தான் டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து டிராவல் பண்ணுவோம். இப்படிலாம் டிராவல் பண்றதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு சில நேரங்களில் ஏண்டா இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பயணங்கள் ஆகி போயிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் நமக்கு நடக்கக்கூடிய அந்த அசௌகரியமான விஷயங்களா இருக்கும். பயண நேரங்கள் அப்படின்ற போது பெண்களுக்கு நிறைய அசௌகரியமான விஷயங்கள் கண்டிப்பா ஏற்பட தான் செய்யும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இரவு நேர பயணமாக இருக்கலாம், இல்லை வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து அங்கே ஒழுங்காக இல்லாத மாதிரி இருக்கலாம், சில நேரம் மனிதர்களால் வந்து தொந்தரவு, சில பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றது, இந்த மாதிரியான பல அசௌகரியமான விஷயங்கள் இருக்கலாம். அப்படி வந்து பெண்கள் டிராவல் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான அசௌகரியமான விஷயங்களை சந்திக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலையுமே நாம் தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிர்ந்துக்கணும், இல்லை வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும்போது அந்த ஒரு பயண நேரங்களில் அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017 99000.
1: ஸ்கூல் எல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்பார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்பார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:17 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு மனசு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நிறைய பேருடைய அட்வைஸாக என்ன இருக்கும் அப்படின்னா, எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்களேன், சரியாயிரும் அப்படின்னு தான் இருக்கும். ரொம்ப தூர டிராவல் அப்படின்றது நம்மளுடைய மனசுக்கும் உடலுக்கும் நிறைய வகையில நல்ல விஷயங்களை கொடுக்குது. அந்த வகையில ஆண்களை விட அதிகமா இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டு வேலையா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய சொந்த தனிப்பட்ட வேலைகள், குழந்தைகள் பாத்துக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்குது. இதுக்கான நல்ல ஒரு வழியா தான் இந்த தொலைதூர பயணம் அப்படின்றதே சொல்லலாம். அப்படி போக இங்க நிறைய பெண்களுக்குமே வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைச்சலாதான் கொடுக்கப்படுது. ஆனா டிராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? நாமளுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா களத்துல இருந்து நேயர் திவ்யா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
7: என் பேர் திவ்யா.
6: அக்கா, நீங்க இந்த பயணங்கள்லாம் அடிக்கடி பண்ணுவீங்களா?
7: அதிகமாக பண்ண மாட்டேன், ஆனால் எப்போ வந்து ரெகுலராக.
6: இந்த மாதிரி பயணம் பண்ற சமயங்களில் ஒரு பெண்ணா நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சவால்கள் என்னவா வந்து பாக்குறீங்க?
7: மோஸ்டா கூட்டத்துக்குள்ள போறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போவோம். அது வந்துட்டு மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நம்மளுக்கும் அந்த கூட்டத்துக்குள்ள அந்த அவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ்ல ஏதாவது முக்கியமான பொருட்கள் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்கும், அதை வந்துட்டு கேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்து வைக்கணும். இன்னும் குழந்தைங்க சிசுறவங்களா இருந்தால் இன்னும் சிரமமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ஒரு சில பிள்ளைங்களை வந்துட்டு இடுப்பு விட்டு இறங்கவே செய்யாது. அந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நம்ம உட்கார வச்சுட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கு. யாராவது வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே. இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஸ்டேஜஸ் எப்படி நம்புறது, நம்மளும் வந்துட்டு யோசிப்போம்ல, அந்த மாதிரி இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் குழந்தைங்க வச்சுட்டு போறது. இன்னொன்று, நம்ம ஃபீமேலாக இருக்கிறவங்க இந்த ஷால் போடுறது இல்லை சாரி கட்டுறவங்க இந்த மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே வந்துட்டு இருந்துட்டு அது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். இன்னும் அப்புறம் வந்துட்டு நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நம்ம கூட பொறுத்தவரை நைட் டைம் வந்துட்டு இந்த டவுன் ஸ்டைல வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியாது. நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்கும்.
6: இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி வந்திருக்கா, இல்லை இது வரைக்குமே ட்ராவல் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கு?
7: அந்த மாதிரி இதுவரை நான் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை, நான் பாதுகாப்பேன்.
6: ரொம்ப அருமையாக உங்களை தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி அக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
7: காற்றோடு பட்டம் போல.
6: நன்றி அக்கா.
7: நன்றி.
5: களத்திலிருந்து திவ்யாக்கா வந்து நிறைய அசௌகரியமான விஷயங்கள் பற்றி சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நிறையா பெண்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதே விட்டுருவோம். குறிப்பாக அதுலேயும் பஸ்ல அப்படின்னு கூட சொல்லலாம், பஸ்லையாக இருக்கட்டும் ஆட்டோலையாக இருக்கட்டும், நிறைய பெண்கள் வந்து குழந்தைங்களுக்கு அப்புறமா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதே விட்டுடுறோம். காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களையும் தூக்கிட்டு போகணும், அவங்கள கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்ட்பேக், நிறையா சில விஷயங்கள்லாம் வச்சுருப்போம், அதை எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரியான நிறைய அசௌகரியமான விஷயங்களும் இருக்குது. அடுத்ததாக குறிப்பாக குறிப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, நைட் டைம்ல இந்த டவுன் பஸ்லாம் டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது நானுமே சமீபத்துல நிறைய இடங்கள்ல சந்திச்சிருக்கேன். ஏன்தான் நம்ம இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையுமே அதுக்குள்ள வந்து இருந்துரும். இருந்தாலுமே பயணம் செய்யறது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி டிராவல் அப்பதான் நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கோம், அதே சமயம் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறதாவே பெண்களுக்கு வந்து இந்த டிராவல் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ டிராவல் பண்றதுனால இன்னொரு ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்ச மன அழுத்தம் அப்படின்றது டிராவல் டைம்ல தான் இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையிலுமே சொல்றாங்க. அதாவது வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல குடும்பத்தை விட்டுட்டு வெளியூர்ல இருக்கிறவங்க, சிட்டியில உள்ளவங்கனு நிறைய பேருக்கு கண்டிப்பா மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகளுமே இருக்குது. காரணம் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் அப்படி, ஒரே இடத்துல அதிக நேரம் இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல வெளியூர் அதிகமா போகாதது, வேலையை விட்டுட்டு வந்தா வீடு, வீட்டை விட்டுட்டு வந்தா ஆபீஸ், இந்த மாதிரியான மத்தவங்களையே கவனிக்க அதிக நேரம் செலவு பண்றதுனால நம்மளை நாம கவனிக்க கொஞ்சம் தயங்குறமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு டிராவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாலுமே அதுலேயுமே ஒரு சில அசௌகரியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி தான் நாமளுமே பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெண்ணாக வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த வகையிலலாம் அசௌகரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு டிராவல் டைமில் அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் நம்ம திவ்யாக்க கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:32. இன்னைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியில நாம வந்து பெண்கள் பயணம் செய்யறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்களை கேட்டுட்டு தான் நாம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாவே இருக்கும். அப்படி நம்ம டிராவல் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நிறைய வகையில அசௌகரியமான விஷயங்கள் கூட ஏற்படலாம். அப்படி பெண்கள் டிராவல் பண்றது அப்படிங்கிற போது என்னென்ன மாதிரியான அசௌகரியமான விஷயங்கள் ஏற்படும், இதை பத்தி தான் இன்னைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியிலையுமே நாம பேசிட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில முதல் அசௌகரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு பத்தின ஒரு மிகப்பெரிய கவலை தாங்க. ஏன்னா தெரியாத இடத்துக்கு போகும்போது சேஃப்டி பத்தின பயம் வந்து பொதுவாவே நிறைய பெண்கள்கிட்ட இருக்கும். தெரிஞ்ச இடம் அப்படின்னா கூட அந்த நைட் டிராவலிங்களை கூட நம்ம வந்து கடந்து போயிடலாம். ஆனா தெரியாத இடம் அப்படின்ற ஒரு பட்சத்துல அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம்தான். இதுல வந்து நைட் நேர டிராவல் இன்னுமே வந்து கூடுதல் பயம்தான் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் போயிடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இரவு நேர பயணங்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அசௌகரியமான விஷயங்களா நிறைய பெண்களுக்கும் இருக்கிறதா அவங்களுமே சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பெண்களுக்கான அசௌகரியமான ஒரு விஷயம் அப்படின்றது ப்ராப்பரான பாத்ரூம் இல்லாதது தான் ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா ரொம்ப தூரம் பயணம் போறோம் அப்படின்னா நம்ம வந்து சுத்தமான இல்லை சேஃப்டியான வாஷ்ரூம் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஸோ அது இல்லாததுமே நிறைய பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்த தடவை நம்ம இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணமே நிறையா பெண்களுக்கு தோன்றதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு அசௌகரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டமாக இருக்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா இதை யூஸ் பண்ணி சிலர் வந்து இடிக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, அதுக்கப்புறம் நம்மளே வந்து ஒரு மாதிரி பார்க்கறது, ஸ்டாப் வந்தா கூட நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய பெண்களுக்கு மன உளைச்சலையும் தரும். அதே சமயம் ஏண்டா நம்ம இப்போ வந்தோம், நம்ம வீட்டில் உள்ள யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாமோ, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துறது கூட இது காரணமா இருக்குது. அதுக்கப்புறம் குறிப்பா பெண்களுக்குனே உள்ள ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த டைம் அந்த டிராவல் டைம்ல தான் நமக்கு கரெக்டா வந்து பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஆகிடும். அதுலயும் நம்ம டூர்லாம் போறோம் அப்படின்னா இந்த அருவியில குளிக்கணும் இல்ல ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கணும் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து அந்த ஒரு டைம்ல வரவே மாட்டாங்க. குறிப்பா இந்த ஒரு காரணத்தை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிராவல் டைம்ல பீரியட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பெண்களுமே இன்னும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே சமயத்துல அது வந்து அசௌகரியமான ஒரு விஷயமா இருக்கிறது கூட ரொம்ப ரொம்ப உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததான் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:47 நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். இயற்கை உழவன் ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம், செங்காலபுரம் கிராமம்.
5: சொல்லுங்கண்ணா, எப்படின்னா இருக்கீங்க?
6: நல்லா இருக்குமா? வெரி ஃபைன். ரொம்ப அருமையான இன்னைக்கு டாபிக் கொடுத்துருக்கீங்க, சிறப்பான டாபிக் அது.
5: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
6: நிறைய பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமா வந்து இது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதிக அணிகலன்கள், தங்க நகைகளை அணிவது தவிர்த்துணும்.
5: அது ஒரு அசௌகரியமான விஷயமா இருக்குதானா?
6: அது வந்து சமூக விரோதிகளுக்கு நம்மளே ஊக்கம் கொடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்காது. இன்றைய காலகட்டத்துல வந்து தங்க நகைகள் அளவானோ, தளர்வான ஆடைகளை அணிஞ்சுட்டு பத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த வெளிநாட்டு சென்ட்ரிகளை வெளியே தனியா போகும்போது இந்த வெளிநாட்டு திரவியங்களை கூச்சிட்டு போக கூடாது. அது வந்து சில கவர்ச்சியான சில விஷயங்களை உருவாக்கிறோம்.
5: அதே மாதிரி இரவு நேரங்கள்லயும் எங்கேயோ பயணம் பண்ணும்போது
6: கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் உறவு முறையில அண்ணா, அப்பா, தங்கி, தம்பி அப்படின்ற மாதிரி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அங்க ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் போனா பெண்களுக்கு பாதுகாப்பு ஏறக்குறைய 50% குறைக்கலாம்.
5: ஓகேனா, இதெல்லாம் அசௌகரியமான விஷயமா இருக்குது. சோ இத தவிர்க்கணும் அப்படினா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்?
6: அதுதான் முதல்ல மூணு விஷயம் சொல்லிட்டேன் நானு. தவிர்க்கணும்னா இது பண்ணணும், தளர்வான ஆடைகளை, அதாவது கவர்ச்சி ஊட்டக்கூடிய அளவுல உடைகளையோ நகைகளையோ அணியக்கூடாது. மற்றவங்களை ஈர்க்கக்கூடாத அளவுல நீங்க சாதாரணமா இருக்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் உணவு இது துணி நகைகள் இதெல்லாம் அணிஞ்சு அன்பா போன போற இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவர்ச்சிகரமா போகும்போது அசௌகரியங்கள் நிச்சயமா ஏற்படுத்தும். நீங்க முன்னக்கூடிய சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஏற்படுகிற மாதாந்திர சில விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து கூட்ட நெரிசல் இருக்கும்போது நம்மள வந்து அந்த கூட்ட நெரிசல்ல அந்த முண்டி அடிச்சுட்டு போறது தவிர்க்கணும். கூட்ட நெரிசல் அங்க நமக்கு அசௌகரியம் இருக்குதா, நம்மளோட வயசை கருத்து கொண்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒதுங்கிக்கணும்.
5: ஆனா பெண்களுமே பயணம் போறது எவ்வளவு முக்கியம்?
6: பெண்கள் எல்லா இடத்திலும் போறாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய 50% கிடையாது, 75% பெண்களால தான் இன்னைக்கு குடும்பங்களே ஓடிந்துருக்குது. நிறைய குடும்பங்கள் வந்து அதாவது குடும்ப தாய்மார்கள் கூட இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் அவங்கதான் போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதனால அதனுடைய அசௌகரியங்கள் சொல்ல முடியாது. நம்ம தான் சௌகரியங்களை உருவாக்கிக்கிட்டு போனமே தவிர அசௌகரியங்களும் அதை கருத கூடாது. சில நேரத்துல எதை ஒரு ரயிலையோ பஸ்லயோ பயணம் பண்ணும் போது ஒரு இடம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் போது இதே ஒரு நமக்கு வேண்டிய உணவு உட்கார வச்சிருவாங்க. ஒரு பெண்களா இருந்தா நான் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கவே மாட்டேன். ஆனா அவங்களுக்கு தேவைன்னும் போது அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. அந்த மனநிலை எல்லா இடத்துக்கும் வரணும்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தாலும் இன்பத்தம்.

காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏற்ற பண்பை மாட்டக்கூடாது.

0: பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, பழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பிட பார்க்கிறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க,
0: களை எடுக்கணும், விளைய வைக்கணும், கதிரும் முத்தின வயல் அறுக்கணும், கட்டும் சுமக்க

நாலா வேலையும் நாமே பார்க்கணும். அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படித்தாலும் இன்ப தமிழ்நாட்டிலே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 தாங்க நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷினி. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாமளும் என்ன ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே பெண்கள் நிறைய பேருக்கு டிராவல் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் டிராவல் பப்போ அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவோம் நிறைய சமயங்களில். ஸோ அப்படி வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு எதிர்த்தாப்பில் உள்ள நபர் சில நேரங்களில் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களே, அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அது ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. நாமளுமே பார்த்தாலும் திரும்ப அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதான் நிறைய நேரங்களில் நிறைய பெண்களுக்கு ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிரும். ஸோ பெண்களை பார்க்குற விதத்தை கண்டிப்பாக அதை பற்றி தெரியுதோ இல்லையோ இப்போ வளர்க்கக்கூடிய பசங்களுக்கு நாமளுமே சொல்லி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்த்தாப்பில் உள்ள நபர்களுக்கு அது ஒரு சாதாரண பார்வை அப்படின்ற மாதிரி தெரியலாம், ஆனால் அது

0: பெண்களுக்கு தான் பல வகையில் அது கண்டிப்பாக அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இப்போ நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: அன்பு தங்கை நிவாசினிக்கு வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா, எப்படி நான் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்கண்ணா, பெண்களுக்கு வந்து டிராவல் அப்ப ஏற்படக்கூடிய அசௌகரியமான விஷயங்கள்னா என்னென்ன?
1: கண்டிப்பாமா, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு நிகரா இன்னைக்கு பெண்கள் வந்து வாகனம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா இப்ப எங்களுடைய உணவகமே பைபாஸ் ரோட்டை ஒட்டிதான்
0: இருக்கு.
1: போக்குவரத்தை பார்க்கும்போது பெண்களுக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டின்னா இன்னைக்கு ஒரு 40 வண்டிக்கு பக்கமா லேடிஸ் பெண்கள் போறாங்க. அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது. ஆனா
0: போகும்போது
1: பெண்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் எல்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா சில ஆண்கள் வந்து அவங்க பெண்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க கூட பார்க்காம அவங்க உட்காந்துக்குவாங்க. ஆண்கள் உட்காந்துக்குவாங்க, பெண் அது நின்றுகிட்டு வரும். அந்த பாப்பா வந்து ஒரு பக்கம் ஒரு கையில வந்து குழந்தைய வச்சுட்டு ஒரு கையில வந்து மேல கம்பி புடிச்சுக்கிட்டு தான் நிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து ஒரு ஆண் மகன் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொன்னா முன்ன அந்த பெண்ணை உட்கார
0: வைக்கணும்.
1: ஏன்னா அது வந்து மிக குறைவு. ஏன்னா அந்த மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா பெண்கள் எந்திரிச்சா போதும் உட்காந்துக்கலாம்னு நினைக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த கூட்ட நெரிசல்ல அவங்களுக்கு ரொம்ப சிரமம் தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: கண்டிப்பா.
1: ஆமா, அது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு நம்ம ஒரு சுற்றுலா போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 பேர் அமர்ற ஒரு பேருந்துல 60 பேர் ஏத்திக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆண்கள் நெரிசல்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த நெரிசல் ஆண்களுக்கு வந்து அவ்வளவோ கஷ்டம் தெரியாது. பெண்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த நெரிசல்ல வந்து. அந்த ஏன்னா இவங்க அந்த டூரிஸ்ட் நடத்துறவங்க என்ன பண்றாங்க, 10 பேர்த்த சேர்த்து கூட்டிட்டு போனா நமக்கு அந்த காசு கிடைக்குதுங்கிற மாதிரி பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல பெண்களுக்கு சிரமம் கண்டிப்பா ஏற்படுத்துமா?
0: ஓகேண்ணா, இப்ப உங்க வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் டிராவல் பண்ணும் போது என்ன மாதிரியான வேற சிரமங்களுக்கு எல்லாம் உள்ளாகி இருக்காங்க?
1: இப்போ இல்லம்மா, நாங்க வந்து எங்க 3rd பாப்பா வந்து இது சென்னைக்கு வந்து கவுன்சிலிங்க்கு போயிருந்தோம்.
0: ஓகே,
1: அதுதான் நாங்க கடைசியா பேருந்துல போனதும் நாங்க நினைக்கிறோம் அப்படி. ஆனா அதுக்கப்புறம் போகல. அதுக்கப்புறம் வந்து மகிழ்வந்து இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கோம்.
0: ஓகேண்ணா.
1: அப்ப வந்து போயிட்டு வரும் போக்குள்ள வந்து புக் பண்ணி போயிட்டோம், ரிசர்வேஷன் பண்ணி போயிட்டோம்.
0: ஓகே,
1: வரும்போது அந்த வசதி செய்யாம விட்டோம். அப்போ அங்க இருந்து நானு எங்க மகள் எங்க மனைவி எங்க மூத்த பொண்ணு எல்லாம் ஒரு 4-5 பேர் வந்து அங்க இருந்து சென்னையில இருந்து வரோம். ஆனா உண்மையிலேயே நாங்க ஏறிட்டோம். அது இது வந்து என்னன்னா 0.2 மாதிரி பஸ்ஸா ஏறிக்கணும். நாங்க என்ன பண்ணிட்டோம், அங்கங்க ஒரு 10 கிலோமீட்டர் போனா நின்றுக்குது, 10 கிலோமீட்டர் போனா நின்றுக்குது. அங்கங்க கூட்டம், அந்த கூடையை வச்சுட்டு ஏறது, மூட்டை வச்சுக்கிட்டு ஏறது எல்லாம் சிரமம், பயங்கர சிரமம். அப்படின்னா உட்காந்துதான் இருக்கிறோம், ஆனா உட்காந்து அவ்வளவு நெரிச்சல.
0: ஓகே,
1: அப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், பெண்கள் எல்லாம் அப்படி உள்ள தள்ளி விட்டு நான் ஓரமா உட்காந்துட்டேன். சரி, இப்ப மிதிச்சா கூட நம்மள மிதிக்கிட்டோம்
0: அப்படின்ட்டு.
1: அது வந்து சென்னையில இருந்து நாங்க வர்ற வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அந்த பஸ் நின்னா பரவாயில்ல, அது 10-15 கிலோமீட்டர் வந்தா ஸ்டாப், அப்படி அந்த மாதிரி தெரியாம ஏறிட்டோம். சேலம் போட்டு இருந்தவன ஏறிட்டோம். அது சுத்திட்டு வருது, திண்டிவனம் அங்க எங்கேயும் சுத்திட்டு வருது.
0: ஓகேண்ணா,
1: அந்த மாதிரி சிரமத்தை அனுபவிச்சு கடைசியா அதை அனுபவிச்சோம். அப்ப வந்து அவங்க பெண்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்துங்கறத அப்ப கண் கூட பாக்க முடிஞ்சது.
0: கூட்ட நெரிசலுமே கண்டிப்பா ஒரு சிரமத்தை குடுக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
1: ஆமாமா, கண்டிப்பா. நீங்க அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க வாகனத்துல போகும்போது டூ வீலர்லயே பெண்கள் போகும்போது இன்னைக்கு இளைஞர் அந்த பொண்ணுங்களை பின்னாடி தொடர்ந்து போய் ஆர்ன் அடிக்கிறது, ஓரம் கட்டுறது, இந்த மாதிரி சிரமங்களும் சில சில சில இடத்துல ஏற்படுது.
0: கண்டிப்பா.
1: அது மாதிரி ஏன்னா அது மாதிரி இன்னைக்கு காலத்து வந்து அந்த அளவுக்கு பெண்கள் வந்து பயந்துக்கிற அளவுக்கு இல்ல. ஒரு சிலரை தவிர டக்குன்னு நிறுத்திக்கிறாங்க, உடச்சுற மாதிரி வர இறங்க போலீஸ் போன் பண்ற அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு. அது காரணம் நம்ம கடலோச பண்பலை மாதிரி இருக்கிற செய்தி வந்து போய் சேரும்.

0: ஓகே, நான் ரொம்ப நன்றி. நான் உங்களுடைய கருத்துக்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் நான் வேணும்?
1: அது படம் வந்து பாசம், அதுல உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழணுங்கிற பாடல்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி நன்றி.
0: சேலத்துல இருந்து கணேசன் அண்ணா தான் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நாம சந்திச்ச பல விஷயங்களை அண்ணனுமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்ட நெரிசல் அப்படின்றது நிறைய பெண்களுக்கு அசௌகரியத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். அதுக்கு பயந்துகிட்டே அடுத்த தடவை என்ன எதுல நம்ம புக் பண்ணி போகலாம், இல்லை கார் மூலமா போகலாமா, பைக் மூலமா போகலாமா, இப்படிதான் பல பெண்களும் யோசிச்சுட்டு இருப்போம். சரி, அடுத்ததான் வந்து களத்துல இருந்து நேயர் திவ்யா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
3: என் பேர் திவ்யா.
2: அக்கா, நீங்க இந்த பயணங்கள்லாம் அடிக்கடி பண்ணுவீங்களா?
3: அதிகமா பண்ண மாட்டேன், ஆனா இப்ப வந்து ரெகுலரா பண்ணுவேன்.
2: இந்த மாதிரி பயணம் பண்ற சமயங்கள்ல ஒரு பெண்ணா நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சவால்கள் என்ன வந்து பாக்குறீங்க?
3: மோஸ்டா கூட்டத்துக்குள்ள போறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போவோம். அது வந்துட்டு மத்தவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நம்மளுக்கும் அந்த கூட்டத்துக்குள்ள அந்த அவ்வளவு ஹேண்ட்பேக்ஸ் ஏதாவது முக்கியமான பொருட்கள் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்கும், அதை வந்துட்டு கேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்து வைக்கணும். இன்னும் குழந்தைங்க சின்னவங்களா இருந்தா இன்னும் சிரமமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ஒரு சில பிள்ளைங்களை வந்துட்டு இடுப்பு ஓட்டி இறங்கவே செய்யாது. அந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நம்ம உட்கார வச்சுட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கு. யாராவது வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே. இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஸ்டேஜஸ் எப்படி நம்புறது, நம்மளும் வந்துட்டு யோசிப்போம்ல. அந்த மாதிரி இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் குழந்தைங்க வச்சுட்டு போறது. இன்னொன்று, நம்ம ஃபீமேலாக இருக்கிறவங்க இந்த ஷால் போடுறது இல்லை சாரி கட்டுறவங்க இந்த மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே வந்துட்டு இருந்துட்டு அது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். இன்னும் அப்புறம் வந்துட்டு நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதாவது நம்ம கூட பொறுத்தவரை நைட் டைம் வந்துட்டு இந்த டவுன் பஸ்ல வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியாது. நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்கும்.
2: இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி வந்திருக்கா, இல்லை இது வரைக்குமே ட்ராவல் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான்
3: இருக்கு? அந்த மாதிரி இதுவரை நான் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை, நான் பாதுகாப்பேன்.
2: ரொம்ப அருமையாக உங்களை தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி அக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
3: காற்றோடு பட்டம் போல.
2: நன்றி அக்கா.
3: நன்றி.
0: ரயில் போக்குவரத்துக்கு அடுத்தபடியா மக்கள் நாம் அதிகமா யூஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பஸ் போக்குவரத்து தான். ஒரு தொலைதூர டிராவலுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காத பட்சத்துல நிறைய பேருக்கு உதவியா இருக்கிறது இந்த பஸ் போக்குவரத்து தான். அப்படி வந்து டிராவல் பண்ற பெண்களுக்குன்னே நிறைய பாதுகாப்பு வசதிகளை வந்து நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் ஏற்பாடுமே பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பஸ் டிராவல் அப்ப அசௌகரியமா இருந்தா நாம வந்து அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிச்சு வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல சூழ்நிலைகளில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறது, அவங்களுடைய பாதுகாப்புக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரியான ஒரு வகையில அந்த ஒரு விஷயமே ரொம்ப வந்து இப்ப நிறைய பேருக்கு பயன்பட்டு இருக்குது. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு இருங்க. அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25ஆம் தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச்சா பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. ஒரு லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனு ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனு ஸ்டைல்ஸ் மால்.
0: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பொண்ணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.

நேரம் சரியாக 11:28. கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், என்ன அப்படின்னா, தமிழ்நாடு போக்குவரத்து அரசு சார்பில் வந்து ஒரு சூப்பரான விஷயம், பெண்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு முறையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது என்ன அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பான சூழ்நிலையை பஸ்ஸில் உணராத போது, அதாவது ரொம்ப அசௌகரியமான ஒரு சூழலாக பஸ்ஸில் இருக்குது அப்படின்னா, பேனிக் பட்டன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கா, அதை வந்து நம்ம அழுத்திக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவலையும் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள்லையோ இல்லை வேற யாரோ சொல்லியோ கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு பட்டன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சீட்டுக்கு பக்கத்திலே இருக்கும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே பக்கத்தில் உள்ள கண்ட்ரோல் ரூமுக்குமே தகவல் போயிட்டு, அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பஸ்ஸில் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகுந்த நடவடிக்கையுமே எடுப்பாங்க. இந்த டெக்னாலஜி வந்து இப்போ பெருகிக்கிட்டே வர்ற இந்த காலத்தில் பஸ்ஸோட லொக்கேஷனை ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான பெரிய சிட்டிஸில் கூட லொக்கேஷனை வந்து ஃபோன்லேயே நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வசதியுமே இருக்குது. அதே வகையில் இது வந்து எல்லா ஊர்லேயும் வந்துருச்சா இந்த ஒரு வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் எல்லா பகுதிகள்லையுமே இந்த ஒரு பேனிக் பட்டன் அப்படிங்கிற ஒரு வசதி வரல. இது வரைக்கும் இந்த 16 பேருந்துகளாக நீலகிரி மாவட்டம் உதகையில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாக பெண்களோட பயணம் வந்து பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பகுதிகளில் வந்துச்சு அப்படின்னா கூட இன்னுமே சிறப்பான ஒரு வகையில் இருக்கும், விரைவில் வரும் அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். அதே சமயம் பொது போக்குவரத்து நிறைய பெண்களுமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். யாராவது தெரியாத நபர்கள் உட்கார்ந்து நம்மளே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுவோம், இல்லை அப்படின்னா அப்படியே தான் உட்கார்ந்துட்டு வர ஒரு சூழ்நிலையாகவுமே இருக்கும். அது சாதாரண பார்வையாக வேணால் மற்றவங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் தர்ம சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ அதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டு பசங்களாக இருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே மற்றவங்களை எப்படி மரியாதையோடு நடத்தணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கலாம். இப்போ பெண்ணாக ஒரு பொருளாக மட்டும் பார்க்குறத தவிர்த்துட்டு அவங்களுடைய மனப்பான்மையை மாற்றிக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி நம்மளையே பார்க்குறது ஃபாலோ பண்ணுறது எல்லாத்தையும் தப்பு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வாக நாமளுமே கொடுக்கலாம். இது போல் நடக்குது அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்களுமே அமைதியாக இல்லாமல் பாதுகாப்பு தலை சம்மந்தமாகவோ இல்லை சம்மந்தப்பட்ட அவங்கள்ட்டையும் நம்ம விசாரித்து அதுக்கான முறையாக ஒரு விசாரணை போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா பெண்களுமே எல்லா நேரங்களிலையும் பயணங்கள்ல இந்த ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சிருப்போம், அது அசௌகரியமான ஒரு விஷயமா இருக்காது. பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இந்த ஒரு பார்வை இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக வேற ஒரு இடத்துக்கு தான் எந்திரிச்சு போவோம். ஸோ அதுவுமே நடக்கலாம். அதே மாதிரி நம்பகமான பேசஞ்சர் இருக்காங்க, கண்டக்டர் இருக்காங்க, இல்லை டிக்கெட் செக்கர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நம்மளுடைய அந்த அசௌகரியமான விஷயம் இல்லை இதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நாமளுமே இதை எடுத்து சொல்லலாம். நிலைமை ரொம்ப மோசமாகுது அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த ரயில்வே பயணத்தில் இருக்கும் அப்படின்னா, ரயில்வே இல்லை காவல்துறை அவங்களுடைய உதவியை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததான் இரண்டு பாடல்களுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:43. நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
5: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, பெண்களுக்கு இந்த டிராவல் டைம்ல ஏற்படக்கூடிய அசௌகரியமான விஷயங்கள்லாம் என்னென்ன?
6: அவங்களுக்கு உடல் சோர்வு அப்படிங்கறது ஏற்பட்டுரும்பா. அதாவது பெண்களுக்கு நீங்க குறிப்பிட்டது போல ஈகரா இப்ப டிராவல் பண்ணுறது, ஆனா ப்ரொலாங்கா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு டிராவல் பண்ணும்பொழுது அவங்க உடல் அப்படிங்கறது சோர்வு அடைஞ்சிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இயல்பாகவே அந்த தலை வலி, அதுக்கப்புறமா நிறைய நாய்ஸான இடங்கள்ல இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த உடல் உபாதை அப்படிங்கறதும் அதிகரிக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு மாதவிடாய் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும். அந்த மாதவிடாய்ங்கும் பொழுது ஆப்வியஸ்லி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆன் டாப் ஆஃப் இட், இந்த டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மேற்கொள்ளும் பொழுது இன்னும் அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது வேர்சன் ஆகும். அப்ப பொதுவானாலதான் சொல்லுவாங்க, இந்த 3 நாள்ல கூட சில பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை விடலாம். கேரளால அந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. அப்புறமா பெண்களுக்கு இயல்பாகவே அந்த சமயத்துல டிராவல் பண்ணும் பொழுது ஆப்வியஸ்லி அந்த ஒரு இரிட்டேஷன் அப்படிங்கறதும் கூடுதலாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குப்பா.
5: ஓகேண்ணா, இவ்வளவு அசௌகரியமான விஷயங்கள் இருந்தாலும் இதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறீங்க?
6: பண்ணது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏர்லி டைம்ல டிராவல் அப்படிங்கறத வச்சுக்கலாம்ப்பா. அதாவது ரொம்ப சீக்கிரமா சூரிய உதயம் ஆகி ஒரு 9 மணி 10 மணிக்கெல்லாம் நல்ல சூரிய சன்ஷைன் வரும்போது டிராவல் மேற்கொள்ளாம சன்ஷைனுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கறது தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி பெண்கள் வண்டியை ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாடிய ஃபுல்லும் கவர் பண்ணி ஓட்டிட்டு போற மாதிரி பாத்துக்கலாம். அப்புறமா வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட கொஞ்சம் டிரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பொது போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான வாழ்க்கையில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணி அவங்க டிராவல் அப்படிங்கறத மேற்கொள்ளலாம் இல்லையா?
5: ஓகேண்ணா, பெண்களுமே டிராவல் பண்றது எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
6: ஆப்வியஸ்லிப்பா, நான்கு இடத்துகளுக்கு போயி அவங்க 4 விஷயங்களை பார்த்து அதை கத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு லைஃப் அப்படிங்கறது என்னங்கிறது புரியும். அதே மாதிரி சில சமயங்கள்ல அந்த டிராவல் பண்ணும் பொழுது இந்த கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சாப்பாடு என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு போரா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஆண்களை காட்டிலும் பெண்கள் வீட்டுலதான் பெரும்பாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்ப 4 செவத்திலேயே உட்கார்ந்து இருப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விதமான மனக்கசப்பு, மனச்சுமை அப்படிங்கிறது கொடுக்கும். வேற வெளியில அவங்க டிராவல் பண்ணி போய் பார்த்தாங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பொழுதும் போகும், 4 விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால டிராவல் ரொம்ப முக்கியம்.
5: கண்டிப்பா. நான் ரொம்ப நன்றி. என்ன, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், வான் மேகம் பூ பூவாய் துருவம்னு ஒரு பாட்டு, அந்த சாங் ஒளிபரத்துறீங்களா?
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அண்ணா.

0: கண்டிப்பா பெண்களுக்கு எந்தெந்த வகையில அசௌகரியங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சந்திரசேகர் அண்ணாவுமே சொல்லிட்டாங்க. அடுத்ததா களத்துல இருந்து நேயர் மார்கரெட் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் அம்மா, உங்க பேர் என்னங்கம்மா?
2: பேர் மார்கரெட்.
1: நீங்க பயணங்கள்லாம் நீங்க நிறைய பண்ணுவீங்களா?
2: நம்ம கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ
1: அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறது ட்ரெயினாக இல்லை பஸ்ஸா? அந்த மாதிரியா?
2: பஸ் தான், எங்கள் ஊருக்கு ட்ரெயின் கிடையாது, அதனால் நான் பெரும்பாலும் பஸ்லேயே தான் போவோம்.
1: இது மாதிரி பயணம் பண்ணுற சமயங்களில் பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சவால்கள், ஒரு அசௌகரியமான விஷயங்கள் நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னென்ன சொல்லுவீங்க?
2: சௌகரியம்னா முக்கால்வாசி இந்த கூட்ட நெரிசல், அதில் சேலம் முதல்ல நம்ம ஒழுங்காக கட்டியிருக்கமான்னு பார்க்கணும். கை தூக்கம்புறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அந்த மேலே உள்ள கம்பியை நின்றுக்கிட்டு போகும்போது மேலே உள்ள கம்பியை பிடி கை வச்சு பிடிக்க கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அது கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். நின்றுக்கிட்டு போகும் மெயின் கால் வலி வரும். அப்புறம் பிள்ளைங்களை இடுப்பில் வச்சுட்டு பிள்ளைங்க போனால் தான் உண்டு, போகலைன்னா அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிறது அதை அதோட சிரமமாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும். எப்போகும்போது நிறையா தடவை பஸ் ரிப்பேர் ஆகி நடுவழியில் நிப்பாட்டுவானுங்க. அந்த முன்னே இப்போ என் பிள்ளை பெரியவங்களாயிட்டாங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அப்படி நடுவழியில் நிப்பாட்டும் போது என் பிள்ளைங்க பசிக்குன்னு சொல்லும், அது என்ன சொல்லுன்னு சொல்லும், அடுத்த பஸ்ஸு அவங்க வந்து ஏற்றி விடுற வரைக்கும் நம்ம நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் நின்றுருக்கேன் நிறைய தடவை. அடிக்கடி அந்த சைடு போகிற பஸ்ஸு கொஞ்சம் ரிப்பேர் ஆகி நடுவழியில் நிப்பாட்டிடுவாங்க. தூரங்களையே போயிட்டுருக்கும்போது உடம்பே கொஞ்சம் டயர்டாக போயிடும், முதுகு வலி குறுக்கு வலி அந்த மாதிரி நிறைய வரும். வந்து ரெண்டு நாளைக்கு அதை நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
1: உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றியம்மா. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்கள்?
2: பருவமே புதிய பாடல் பாடுங்க.
1: ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: கண்டிப்பாக நம்ம மார்கரெட் அக்கா சொன்ன மாதிரி நாம் கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்லையுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியாத இடங்களுக்கு நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளை சுற்றி உள்ள விஷயங்களை நாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏதாவது சந்தேகத்துக்கு இடமா ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கவனமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் சுற்றி உள்ள விஷயங்களை எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம கொண்டு வர்ற பொருட்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம கொண்டு போகிற ஒரு சின்ன பேக்காக இருந்தாலுமே அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா முன்கூட்டியே அதுக்கான டிக்கெட் என்ன, நம்ம எத்தனாவது கோச்சில் போகிறோம், இந்த மாதிரியான பல விஷயங்கள்லையுமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது பெண்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயம் பயண விவரங்கள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எங்கே போயிட்டுருக்கோம், எத்தனை நம்பர் சீட்டில் இருக்கோம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை குடும்ப நபர்களோட பகிர்ந்துக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, பெப்பர் ஸ்ப்ரே இந்த மாதிரியான ஒரு பொருட்களை நம்ம கூட கையில் வச்சுக்க வேண்டியது எப்போதுமே முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்தோட இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களும் கலந்துக்கிட்டு சூப்பராக அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது மாதிரி நாளைக்கான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்துதான் நம்ம நேயர்கள் கிட்ட இரண்டு பாடல்களுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நீங்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. என்னதான் நமக்கு விளையாட்டு மேல அதிக ஆர்வம் இருந்தாலுமே, உலக கோப்பையில பெண்களுக்கான விளையாட்டு போட்டிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா எல்லாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய போட்டிகள் பெண்களுக்காக இருக்கு. இதுல உலக கோப்பைக்கான முக்கியமான விளையாட்டு போட்டினா கிரிக்கெட், கால்பந்து, கபடி, குத்துச்சண்டைன்னு சொல்லிருவாங்க. ஆனா அதையும் தாண்டி ரோல் பால்னு ஒரு போட்டி இருக்கு. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா சமீபத்துல துபாயில நடந்த ரோல் பால் உலக கோப்பை போட்டியில பிரான்ஸ் அணியில ஒரு இலங்கை தமிழ் பெண்ணும் விளை

அப்படின்னு பெருமை சேர்த்திருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இந்த ரோல் பால் விளையாட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதையும் நானே சொல்றேன். நம்ம ஸ்கேட்டிங் ஷூ இருக்குல்ல, அந்த மாதிரி ஷூ போட்டுட்டு பாலை வச்சு வேகமாக விளையாடுற விளையாட்டு தாங்க இது. அதாவது இப்போ கூடைப்பந்து, ஹேண்ட்பால், த்ரோபால்லாம் விளையாடுவாங்கல்ல, ஸோ இதோட ஒரு கலவையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டு இப்போ இந்த விளையாட்டு வந்து உலக அளவில் பிரபலம் அடைஞ்சிட்டும் வருதுங்க. ஸோ இந்த விளையாட்டில் மொத்தம் ரெண்டு அணி இருக்கும். ஸோ ஒவ்வொரு அணிலையுமே ஆறு பேர் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுப்பாங்க, அந்த நேரத்துக்குள்ள அந்த ரெண்டு டீமும் எத்தனை கோல் போடுறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த வெற்றியுமே. ஸோ இந்த விளையாட்டை விளையாடி நமக்கு பெருமை சேர்த்து தந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை மன்னார பூர்வீகமாக கொண்டு இப்போ பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் வாழ்ந்துட்டு வர சானுகா ஜெயமன் தாங்க. இலங்கையில் இருக்கும்போதே இவங்க இந்த ரோல் பால் விளையாட்டோட அடிப்படை பயிற்சிகளை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பிரான்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட திறமையை இன்னும் அதிகப்படுத்தி அங்கே நடந்த போட்டிகள்லையும் கலந்துக்கிட்டு சிறப்பாக விளையாடிட்டும் இருந்திருக்காங்க. அப்படி இவங்க சிறப்பாக விளையாடுனதுனால தான் அவங்களுக்கு உலகக்கோப்பை போட்டியில் பிரான்ஸ் அணியில் விளையாடுறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஸோ டிசம்பர் 2025 துபாயில் நடந்த உலகக்கோப்பை ரோல்பால் போட்டியில் சானுகா விளையாடி பலரோட பார்வைகளையும் தம் பக்கம் திருப்பியிருக்காங்க. ஸோ உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாடுனது மூலமாக பிரான்ஸ் நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்துருக்கிற ரோல் பால் விளையாட்டு வீராங்கனை சானுகா ஜெயமனுக்கு கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

தான் உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு வருமேனே தெரியலங்க. ஏன்னா போன மாதம் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். ஸோ பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, என்ன உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் முடியெல்லாம் ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்குது, டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னுட்டு ரெண்டு வாரம் கழித்து அவங்களுக்கு நான் கால் பண்ணேன். என்னப்பா முடி கொட்டலாம் நின்றுடுச்சா, டாக்டரே பார்த்தியான்னு கேட்டால், முடி கொட்டுறது அப்படியே தான் இருக்குது, ஆனால் என்ன இப்போலாம் அடிக்கடி தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி போன வாரம் கால் பண்ணி என்ன முடி கொட்ட நின்றுச்சா தலைவலினா சரியாச்சா அப்படின்னு கேட்டேன். அப்போ அங்கே நாங்கள், இல்லை கண்ணெல்லாம் வலிக்குது, ஏன்னே தெரியலை, ஒவ்வொரு நோயாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி, என்னப்பா ஓரளவுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொல்கிறாங்க, இல்லை உடம்புல வந்து ரத்தம்லாம் கம்மியாக இருக்குது போல், அடிக்கடி ரொம்ப டயர்டாக இருக்குது, அதான் டாக்டர்கிட்ட பார்த்தேன், அவங்க வந்து ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் கால் பண்ணேன், என்ன டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தியா, இப்போ ஓகேவா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலியாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போல், போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராத, அங்கேயே ஒரு வாரம் தங்கியிருந்து உன் உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சரி பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்படி பெண்களோட உடலில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இந்த நோய்களோட தாக்கம் அதிகரிச்சுட்டு போகுதே தவிர அது குறையிற மாதிரி இல்லைங்க. ஸோ இதிலிருந்து என்ன புரியுது அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடலன்தான். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தான் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியறதில்லை. ஆனால் நம்மளோட நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில் இன்றைக்கி சொல்ல போகிற பொடியை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஓரளவுக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தடுக்க முடியும். ஸோ அது என்ன பொடின்னு தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேச போகிறது நான் மதி. பொடி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் தாங்க. ஸோ இது வந்து நம்ம பகுதிகளில் நிறைய வீடுகளில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இதை தயார் பண்ணிடலாம். ஏன்னா முக்கியமான பொருளே இது தானே. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வீட்டிலே வச்சு காய வச்சு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சமாக வெயிலில் காட்டி நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது வந்து நம்ம ஒரு கிலோ எடுத்துக்கலாம். இது கூட வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசிப்பயறு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, பாதாம், அப்புறம் பொட்டுக்கடலை, இது எல்லாமே ஒவ்வொரு கப் அளவு எடுத்துட்டு இதில் காரத்துக்காக கொஞ்சமாக காஞ்ச மிளகாய். ஸோ இது எல்லாத்தையுமே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது ஆறினதும் இதையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல முருங்கை கருவேப்பிலை பொடி, அது கூட இதையும் சேர்த்து கொஞ்சமா உப்பு, அப்புறம் கொஞ்சமா பெருங்காய பொடியும் சேர்த்தோம்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தேவையான பொடி ரெடி. ஸோ இதை நம்மளோட தினசரி உணவுல நம்ம எடுத்துக்கிட்டாலே பெண்களோட ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளையுமே நம்ம தவிர்க்க முடியும். இந்த பொடியை நம்ம தயார் பண்ணி முதல்ல நம்ம பயன்படுத்திட்டு நமக்கு நல்ல ரிசல்ட் தெரிகிற பட்சத்தில் இதை நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நாட்டு மருந்து கடைகளாக இருக்குல்ல, ஸோ அங்கே கூட 50 கிராம் 100 கிராம்னு பாக்கெட்டில் போட்டு கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். ஆர்வம் இருக்கிற பெண்கள் இந்த பொடியை செஞ்சு கூட நம்ம விற்பனை பண்ணி லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 காயம்பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் மூணு உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழி படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளேயே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல இரத்த நாளங்களும் இரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி, அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

கர்ப்ப காலத்துல வர நீரிழிவு நோயினால பாதிக்கப்படுற பெண்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதாவது பிரசவத்துக்கு முன்னாடியும் சரி, பிரசவம் ஆகுற அந்த நேரத்திலும் சரி, பிரசவத்துக்கு அப்புறமாவும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஏன் நம்ம நிகழ்ச்சியில கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பத்தி பேசணும். ஸோ இதுல வந்து டாக்டர்ஸ் என்ன ஆலோசனைகள் சொல்றாங்களோ அதையும் கேட்டுட்டு, நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகளையும் நம்ம தவிர்த்துட்டு பசி எடுக்கும் போது மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா கட்டாயமா நம்மளுமே டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கிற இந்த நீரிழிவின் நோயிலிருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியுங்க. சரி, இந்த நோய் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தடுத்துக்கலாம். முதல்ல இந்த நோய் இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கோங்கள. ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம் இன்னைக்கான நேதல் பண்ணி நிகழ்ச்சி மூலமாக. நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேச போகிறது நான் மதி. சர்க்கரை தாங்கு திறன் அப்படிங்கிற பரிசோதனை மூலமா தாங்க கர்ப்ப காலத்துல வர நீரிழிவு நோயை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெண் கன்சீவா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட 4வது மாசத்துல அவங்க வெறும் வயித்துல அவங்களோட சர்க்கரை அளவு எடுப்பாங்க. சோ இது வந்து

100 மில்லி கிராமுக்கு குறைவாகவும் இருந்து அவங்களுக்கு வந்து 75 கிராம் குளுக்கோஸை குடிக்க கொடுப்பாங்க. அது குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவங்களோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது அது வந்து 140 மில்லி கிராமுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இல்லை அப்படின்னுட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு 6வது மாசத்துலயும் 8வது மாசத்துலயும் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு எப்படி இருக்கு அப்படிங்கிற பரிசோதனையும் பண்ணுவாங்க. ஆனா கருவுற்ற தாய்மார்களுக்கு 4வது மாசத்துல நம்ம செக் பண்ணும் போது அவங்களுக்கு வெறும் வயிற்றுல சர்க்கரையோட அளவு 90 மில்லி கிராமுக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி 75 கிராம் குளுக்கோஸ் அவங்க குடிச்சு 2 மணி நேரம் கழிச்சு அவங்களோட ரத்தத்துல சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணும் போது அது 140 மில்லி கிராமுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அவங்கள முதல்ல ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் உணவு கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு மாசமுமே பிரசவம் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து இந்த ரத்த சர்க்கரையோட அளவு வந்து மாசம் மாசம் செக் பண்ணிட்டாங்க இருக்கணும். அப்படி இல்லாம வெறும் வயித்துல ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு 90 மில்லி கிராம் அதிகமாகவும் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு சர்க்கரையோட அளவு 120 மில்லி கிராமுக்கு அதிகமாகவும் இருந்துச்சுன்னா அவங்க இன்சுலின் மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சர்க்கரையோட அளவு எவ்வளவு தூரத்துக்கு அதிகரிச்சிருக்கோ அதை பொறுத்து அவங்களுக்கு இன்சுலினும் கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வாய் வழியா கொடுக்கற மாத்திரைகள் பழக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் கருவுற ஒவ்வொரு பெண்களுக்குமே வராம இருக்கணும். ஸோ இப்படி நீரிழிவு நோய் வர்றது வந்து பெண்களுக்கு ரொம்பவுமே சிரமமான ஒன்று தாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் பெண்கள் வந்து கன்சீவ் ஆகும்போது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே மாவு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் அப்புறமா சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம கம்மியாக எடுத்துக்கணும். அதாவது சாக்லேட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம், மைதா, பிரெட்டு, நூடுல்ஸு அப்புறம் கிழங்கு வகைகள்லாம் அதிகமாக சாப்பிடாம நம்ம அளவோட சாப்பிட்டோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய கர்ப்ப காலத்தில் நம்ம வேதனை படாம சந்தோஷமா இருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

இணைஞ்சிருக்கீங்க. நெய்தல் பெண் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. தொல்லையினால ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெண்ணோ இல்லைனா பெண் குழந்தையோ பாதிக்கப்பட்டுதாங்க இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சட்டத்தில் தண்டனைகள் இருந்தாலுமே தவறுகள் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. அதாவது பாலியல் தொல்லை அப்படின்னு சொல்லவுமே அது வந்து உடல் ரீதியாக

சக பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுறதுன்னு ஏகப்பட்ட செயல்கள் இருக்கு. ஆனா எந்த ஒரு பெண்ணுக்குமே இது நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பெண்களோட பாதுகாப்புக்காக 181 அதாவது 181 அப்படிங்கிற எண்ணுமே உருவாக்கப்பட்டுச்சு. இதுல 70% மேல இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா தனக்கு நடக்கிற பாலியல் தொல்லை பத்தி இன்னுமே புகார் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டு தான் இருக்காங்க. சோ இப்படி ஒரு இடத்துல பிரச்சனை

அப்படின்னு போயிட்டு இருக்க அந்த இடங்கள்லையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கோவைக்கு வந்துட்டு இருந்த ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவி ஒருத்தங்க வந்து பயணிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க உட்கார்ந்துருந்த அந்த சீட்டு பக்கத்துலேயே ஒரு இளைஞரும் வந்து உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து பாலிய தொந்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மனசுக்குள்ளே நம்மளையே நம்ம திட்டிப்போம், இல்லைன்னா அவங்கள வந்து அருவறுப்பாக அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க, ஹலோ ஏன் தள்ளி உட்கார மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். மேக்ஸிமம் நம்ம இதை தான் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த மாணவி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளைஞர் வந்து அந்த மாணவிக்கிட்ட அந்த பாலியல் சிந்துகள் பண்ணுறத அவருக்கு தெரியாமல் அந்த பொண்ணோட மொபைல்லையே எடுத்து படம் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் இருந்த மற்ற பயணிகள் கிட்ட தைரியமாக சத்தம் போட்டு கண்டிச்சிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்ட நெரிசலில் தெரியாமல் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு அவங்க மொபைல் எடுத்த வீடியோவை எல்லார்கிட்டையும் காட்டவும் அவருக்கு வேற தப்பிக்க வழியே இல்லாமல் அந்த பொது இடத்துல அடியும் வாங்கியிருக்காங்க. இது வந்து யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்காம, இல்லை யாருக்கோ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்காம, நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு, நம்ம வீட்டில் ஒரு பையன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த இளைஞருமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற ஒரு அரசு ஊழியர் தாங்க. ஸோ அவங்களே இந்த தவறை செய்யும்போது தான் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. இப்போ அந்த இளைஞரை வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்த அந்த பணியிலேருந்து பணியிட நீக்கம் செஞ்சுருக்காங்க. ஸோ பெண்கள் எங்கே இருந்தாலும் இல்லை எங்கே போனாலுமே அவங்களோட உடலை பாதுகாக்கிற போராட்டத்தில் வந்து அவங்க தான் ஈடுபட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது தாங்க கசப்பான உண்மையுமே. ஆனால் அந்த போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சகிச்சுட்டு போகிறதுனால தான் இந்த குற்றங்களும் குற்றவாளிகளும் தொடர்ந்து உருவாகிட்டே இருக்காங்க. ஸோ இதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கம், நம்மளை எதுவும் தப்பாக நினச்சிருவாங்க அப்படி நினச்சிட்டு இருந்த காலம் மாறி, இப்போ இருக்கிற பெண்கள் வந்து மொபைல் கேமரா, சமூக ஊடகங்கள், அப்புறமா சட்ட விழிப்புணர்வு இதெல்லாம் ஆயுதமாக வச்சு இப்போ குற்றவாளிகளை வெளிப்படுத்துறதுல துணிவாகவும் செயல்பட்டு வராங்க. ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு அரசும் சமூகமும் வழங்க வேண்டிய ஒரு அடிப்படை உரிமை தான். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இடங்களில் கண்காணிப்பு கேமரா வச்சுருக்காங்க, புகார் அமைப்புகள் வச்சுருக்காங்க. ஸோ துரித நடவடிக்கை எடுக்கிறதுல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய வேலைகள் நமக்காக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே. ஸோ அதுக்காக நம்மளுக்கே உருவாக்கப்பட்ட 181 அப்புறம் 1091. ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பரை நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுட்டு, ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது நம்ம இவங்களை தொடர்பு கொண்டு கூட நம்மளுக்கு தேவையான உதவிகளை இவங்களை கேட்டு பெறலாம். இந்த ரயில் சம்பவத்தில் அந்த மாணவி வந்து நிச்சயமா அந்த இளைஞரோட முதல் இரையாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட அந்த துணிவு தான் இன்னைக்கு அந்த இளைஞர்கிட்ட இருந்து அந்த பெண்ணை பாதுகாத்துட்டுன்னு சொல்லலாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் நமக்கு நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா, நம்ம வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியே கொண்டு வரணும். ஸோ இந்த பெண் மாதிரி ஒவ்வொரு பெண்களுமே தைரியமாக அந்த பொது இடங்களில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதை எப்படி தைரியமாக நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஸோ அதே மாதிரி சட்டங்கள் பற்றியும் பெண்களுக்காக இருக்கிற பாதுகாப்பு எண்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று அமராவதி மற்றும் ரோஜா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: இன்று அமராவதி மற்றும் ரோஜா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: ருக்குமணியே ருக்குமணியே, அக்கம் பக்கம் எந்த சத்தம்? காது ரெண்டோ பூசுந்தரே, கண்டுபிடியே என்ன சத்தம்?

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள். 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று அமராவதி மற்றும் ரோஜா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதான் மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று அமராவதி மற்றும் ரோஜா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு. 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று அமராவதி மற்றும் ரோஜா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: கொரோனா காலத்துல மூக்குக்கு தானே மாஸ்க் போட்டோம். நெகட்டிவாக எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளவங்களை பார்க்கும் பொழுது ஆட்களை பார்த்தாலே சந்தம் லைக் எபிடமிக், ஒரு தொற்று கொடிய நோய் வந்தா எப்படி பறந்து ஓடுவோமோ அந்த மாதிரி எதிர்வினையாக மனம் நினைக்கக்கூடிய எதிர்மறையான நினைப்பு இருக்கக்கூடிய நபர்களை விட்டு ஓடிய போயிடும். ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்சிச்சுங்க, இதுக்கு மேல போக முடியாது அப்படின்னா லுக் பிஹைண்ட் த பியாண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு மேல உலகம் கிடையாது அப்படின்னா அப்படியா நான் பாத்துறேன் அப்படின்னு எட்டி பாக்குற மாதிரி வச்சுக்கோ. எப்பொழுதுமே ஆக்டிவாக இருந்து மனசவை பாசிட்டிவாக இரு. தாய் தகப்பன் உனக்காக செலவழிக்கக்கூடிய அந்த பணத்துக்கு நீ கண்டிப்பா முதலீடு கொடுத்தே ஆகணும். அப்பா அம்மாவை இல்ல நாங்க அதை தாண்டி வந்துட்டோம் மேடம், இன்னும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் உன்னுடைய இனிஷியல் முன்னாலதான் போடுறோம், குவாலிஃபிகேஷனை பின்னாலதான் போடுறோம். எத்தனை படிச்சாலும் குவாலிஃபிகேஷன் பின்னாலதான் இருக்கும், இன்னாருடைய குழந்தைங்கிறது முன்னாலதான் வரும். ரைட், அதை யாராலையும் மாத்த முடியாது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யுவர் இனிஷியல் அப்படின்னு பாஸ்போர்ட்ல கொடுப்பாங்க, அப்ப கூட அப்பா பேரை சொல்லி உன் பேர் ரொம்ப நீளமானா பாதியா வெட்டிடுவாங்க. அதனால இனிஷியலாக உள்ள வருது அப்படிங்கிறது தாய் தகப்பன் உன்னை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக கொடுத்திருக்காங்க, மூலதனமாக கொடுத்திருக்காங்க. கொடுக்குற ஒவ்வொரு பைசாக்கும் அவங்க இன்ஜினியர் ஆகல, உன்ன இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க மேல வரல, உன்ன மேல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு கல்வி சார்ந்து போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, குழந்தைங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஜனத்தொகை அங்க நான் பார்த்ததில்ல, வேற என்ன வார்த்தை போடுறதுன்னு எனக்கு தெரியல. The student population is so heavy, so thick, densely populated colleges ஆக உட்காந்துருக்கோம் நம்ம. கேட்கலாம், கிண்டலா கூட சில பேர் கேட்பாங்க, எதுக்குங்க இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு கேட்கறவங்க காலேஜ் பக்கம் போகாத நபரா இருப்பாங்க. எதுக்குங்க படிக்கணும் அப்படின்னு கேட்கறவங்க கண்டிப்பாக மழைக்காக இல்ல எதற்காகவுமே பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காம இருப்பாங்க. நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைக்கிற காளா நல்ல ஒரு கல்லூரி.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: மற்றும் தெங்காசி
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்கா, பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி பிடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: யூ ஆர் அக்கவுண்டபிள். அப்ப தி ஏபிசிடி ஆஃப் எஜுகேஷன்ல ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மூணு குணங்களை நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். ஒன் இஸ் யுவர் ஆட்டிடியூட், மாற்று. உன்னுடைய கவனச்சிதறல்ல இருந்து வெளியில வா, ஃபோக்கஸ் பண்ணு. கம்ப்ளீட்டா எந்த பக்கம் திரும்பினாலும் சூரியன், வெளியில போய் என்ன சூரியன் இருக்கு. ஒரு பேப்பரை காமிச்சீங்கன்னா உடனே அதுல நெருப்பிடிக்காது. ஆனா அடுத்த நிமிஷம் நாம அங்க கொண்டு போய் ஒரு பூத கண்ணாடியை வைக்கிறேன் பை, ஒரு லென்ஸ் வைக்கிறேன் பை, அத்தனை எல்லா இடத்துலயும் செதறி இருக்கக்கூடிய சூரிய கதிர்கள் அதை தானா உள்வாங்கி ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். கொண்டு வந்த அடுத்த நிமிஷம் அந்த பேப்பர் புகைய ஆரம்பிக்கும், கீழே வச்சிருக்கக்கூடிய பேப்பர். அதே மாதிரி தான் நெருப்பு பத்திக்க ஆரம்பிக்கும். உனக்குள்ள இருக்கக்கூடிய சாதிக்கணுங்கிற நெருப்பு கண்டிப்பாக அது பற்றி எரியணும் அப்படின்னு சொன்னா, யுவர் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். How alert you are to geopolitics is something very important. What is happening to you is very important. 18 வயசுல உள்ள வந்து 22 வயசுல வெளியில போகும்போது சாதாரண பட்டாம்பூச்சியாக இருந்தா கூட முட்டையாக உள்ள வந்து அதற்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து வெளியில ஒரு கம்பளி பூச்சியாக வந்து அதுக்கப்புறம் ஒரு கூட்டுப்புழுவாக மாறி அதிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சியாக ஒரு எவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ், a metamorphosis takes place. சரி, ஏ முடிச்சிட்டோமா? பி, ஏபிசிடினு சொல்றோம்ல, the B stands for your belief system. What do you believe in? எதில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? விடாமுயற்சியில் நம்பிக்கை வைத்திருக்கியா? மனம் தளராததுல நம்பிக்கை வச்சிருக்கியா? கடின உழைப்புல நம்பிக்கை வச்சிருக்கியா? This will take you to very long distance. அதனால மட்டும்தான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொன்னது அது மட்டும்தான். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், நினைச்சது நினைச்சபடி நடக்கும். எப்போ? கண்டிஷன்ஸ் அப்ளை. எண்ணியர் திண்ணியராக பெறின், மனதுல உறுதி இருந்ததுன்னா நினைச்சது நடக்கும் அப்படின்னா, Change your belief system. உன்னுடைய attitude, கண்ணோட்டத்தை மாத்துன்னு சொன்னேன் இல்லையா, உன்னுடைய belief system மாத்து.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இது பண்ணா இது கிடைக்கும், இப்படி போட்டா இப்படி வரும் அப்படின்னு சொன்னா 1+1=2 கண்டிப்பாக மேத்ஸ்ல அது மட்டும்தான் சரியான ஆன்சர். ஆனா வாழ்க்கையில அது சரியாகணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. வகுப்பறைகள் பாடம் எடுத்துட்டு உனக்கு தேர்வு வைக்கும், வாழ்க்கை தேர்வு வச்சுட்டு பாடம் எடுக்கும். இட் வில் புட் யூ டு ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் தான், அதற்கப்புறம் தான் அதுல இருந்து பாடம் படிப்பேன். ஆனா ரொம்ப காஸ்ட்லியா மாறினோம். ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இஃப் யூ ஹேவ் டு லேர்ன் ஆன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், இட் பி வெரி காஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ரெண்டு விதமாக பார்க்கலாம். என்ன, நானே அனுபவிச்சு நானே கஷ்டப்பட்டு நானே மேலே வந்து பாடம் படிக்கிறது நிரந்தரமான பாடமாக இருக்கும். அதோட கொஞ்சம் சுலபம் என்ன தெரியுமா, பயோகிராஃபி படிக்கிறது. நம்மளை மாதிரியே கஷ்டப்பட்டு முன்னால் போகிறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, ஓஹோ இங்கே ஒரு குழி இருக்கா, இங்கே ஒரு மேடு இருக்கா, இந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்கா, அந்த பக்கம் ஒரு காடு இருக்கா, ஜாகிரதையாக போகிறது கொஞ்சம் கூட. அப்போ change your belief system. What do I believe in? இன்னைக்கு போட்டு எழுதுக்கணும், தேதியை போட்டு எதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எதனால் நம்பிக்கை இருக்கிறது. Your belief system is very important. வெறும் நம்பிக்கை பத்தாது, அந்த பிலீஃபோட உனக்கு ஒரு பாண்டிங் வேணும். பக்கத்தில் வந்து ரெண்டு நிமிஷம் பேசுனாங்கன்னா உன்னுடைய நம்பிக்கைகள் மாறி போகும்னா அது நம்பிக்கையே கிடையாது, அது சும்மா ஒரு ஆசை அவ்வளவே தான். உன்னுடைய பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னுடைய கடின உழைப்பு, உலகம் எப்படி இருக்குன்னு என்னுடைய அவதானிப்பு, என்னுடைய தளராத முயற்சி, இவை எல்லாம் சேர்த்து என்னை வெற்றியை நோக்கி இட்டு செல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை பத்தாது. அந்த நம்பிக்கையோடு யூ ஹாவ் டு பி பாண்டட், உடம்போட தோல் மாதிரி ஒட்டிட்டு இருக்கணும். நீ நாளைக்கு பெரிய ஆளா, நான் டிஃபென்ஸுக்கு போறேன் மேம், ஆஃப்டர் பிஇ ஐ எம் ஜாயினிங் டிஃபென்ஸ்க்குள்ள போறேன் மேம், இல்ல மேம் பிஇ முடிச்ச கையோட நான் சிவில் சர்வீஸ்க்குள்ள போகலாம்னு இருக்கேன் மேம், இல்ல மேம் ஐ வுட் லைக் டு கண்டினியூ வித் மை எஜுகேஷன், எம்பிஏ பண்ணலாம்னு இருக்கேன் மேம், பிஇயோட காம்பினேஷன் எம்பிஏ ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அப்பா இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு, எனக்கு மேனேஜரியல் சயின்ஸும் தெரியணும், பேசிக்காக அனலிட்டிக்கல் ஆட்டிடியூடும் வேணும், பிஇக்குள்ள வந்திருக்கேன் அதுக்குள்ள போறேன் மேம். ஒவ்வொன்றுக்குள்ள நீ எதற்குள்ள போவதாக நினைத்தாலும் புரிந்து கொள், ஹவு க்ளோஸ் யூ ஆர் டு தட் பிலீஃப். அந்த பிலீஃபை தான் நான் ட்ரீம் ஆகவும் பார்க்கறோம், நம்ம கனவாகவும் அதைத்தான் சொல்றோம். கனவு மெய்ப்பட வேண்டும் நான் பாரதியார் சொன்னாலும் சரி, கனவு காணுங்கள் அப்துல் கலாம் ஐயா சொன்னாலும் சரி, அப்துல் கலாம் ஐயாவுக்கு அடுத்த தலைமுறையில வந்திருக்கக்கூடிய ஆசிரியரா இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றதோட நிறுத்தல, நான் இன்னும் கொஞ்சம் முன்னால போறேன். கனவு காண்பவராக இருக்காதீர்கள், கனவாகவே மாறுங்கள் அப்படின்னு சொல்றேன். டோன்ட் பி அ ட்ரீமா, பிகம் த ட்ரீம் அப்படின்னு சொல்றேன். பாண்ட் யுவர் செல்ஃப் வித் யுவர் பிலீஃப், ஒட்டிக்கோ உன்னுடைய நம்பிக்கை உன்னோட போய் ஒட்டணும். உன்னை உடம்பை விட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி, அப்படியே தோலை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ரத்தமும் சதையா மாறிடுச்சு அப்படின்னா, அந்த பிலீஃப் வந்தாச்சு, அந்த பாண்டிங் வந்தாச்சு, நான் தன்னை போல உன் நிழல் கூட உச்சி வேற உன் கூட வராது, உன் கூட வரக்கூடியது உன்னுடைய தைரியமாக இருக்கும். யூ வில் பிகம் பிரேவ்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: ரொம்ப பெரிய விஷயம் அது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கரேஜ், ஐ எம் டாக்கிங் அபவுட் பிரேவரி. ஏன்னா டிஃபென்ஸ்ல பாத்திருப்பீங்க, நாட்டுக்காக உயிர் துறந்தவர்கள் இருக்காங்க, பாஸ்துமஸா அவர்களுக்கு அவார்டு கிடைக்கும். அல்லது சின்ன குழந்தைங்க இருக்காங்க, தங்களுடைய உயிர் போனாலும் ஏதாவது முன்னால் இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாத்துறதுக்காக பாடுபட்டிருப்பாங்க. ஒத்திகை பார்த்தது கிடையாதவங்க, நம்ம ஊடகங்களையும் திரைப்படங்களையும் வரக்கூடிய நடிகர்கள் மாதிரி கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி 10 தடவை பார்த்து அவங்க முடியாத நேரத்தில் அவருக்கு வர ஒரு டூப்பா வருவாங்க இல்லையா? அது அல்ல. கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, தண்ணியில் ஒரு குழந்தை மூழ்கிட்டு இருக்கா அப்படின்னா எனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாது, ஆனால் அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு தெரியும்னு சொல்லிட்டு 8 வயது குழந்தை முழுகும் போது ஒரு 15 வயது பையன் தாண்டி குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றி காப்பாற்றுற அந்த இந்த ப்ராசஸ் ஆஃப் சேவிங் தன் உயிரை இழந்த குழந்தைங்க இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ரிபப்ளிக் டே அப்போ கொடுக்கக்கூடிய அவார்டுக்கு என்ன பேர் தெரியுமா? இட்ஸ் நாட் கரேஜ், இட்ஸ் பிரேவரி. பிரேவரி அவார்டு அப்படின்னா அன்ரிஹர்ஸ்டாக வரக்கூடியது, ஒத்திகை பார்க்காமல் வரக்கூடியது, என்னை விட உன் உயிர் மிகவும் முக்கியமானதுன்னு வரக்கூடியது. அந்த அளவுக்கு பிரேவரி தன்னை போல வரும். எப்போ வரும்? உன்னுடைய நம்பிக்கைகள் உறுதியாக இருக்கும் பட்சத்தில், நம்பிக்கையோடு உன்னை நீயே ஒட்டி இணைத்து பிணைத்துக் கொள்ளும் பட்சத்தில். தாயும் குழந்தையும் ஆனாலும் தொப்புள் கொடியை வெட்டிதான் ஆகணும். சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கனா வாயும் வயிறுமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறேன்னு சொல்லுவாங்க. குழந்தை வயிற்றுல இருந்து வந்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் வேறேன்னு சொல்லுவாங்க. உனக்குன்னு தனியா மூச்சு விடணும், உனக்குன்னு சுவாசிக்கணும், நீ கேட்கணும், நீ பேசணும், நீ சாப்பிடணும், அதுவும் ரத்தத்துக்குள்ள போகணும். ஒரு சாதாரண மருந்து மாத்திரை மாதிரி வாயில போட்டு முழுங்க முடியாது. அப்போ யூ ஆர் கோயிங் டு பி, யூ ஹாவ் யுவர் பிலீஃப் அண்ட் யூ பாண்ட் யுவர் செல்ஃப் வித் பிலீஃப் அண்ட் வித் பிரேவரி யூ டேக் யுவர் பிலீஃப். ரொம்ப முக்கியம். ஏ பி ஆச்சா? சி. சி குள்ள வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட். கமிட் யுவர் செல்ஃப். சத்திய பிரமாணம் எடு. ஒன்றும் இல்லை, கோவிலில் போய் என்னுடைய பிறந்த நாளுக்காக சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு போகும்பொழுது கூட அந்த பூசாரி கையில் தட்டை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து கேட்பாரு, அந்த தட்டை தொடுங்க அப்படின்னு சொல்லுவார். யூ ஆர் கமிட்டிங், யூ மேக் அ ப்ராமிஸ், இட்ஸ் அ சாலம்ன் வவ், இட்ஸ் அ சாலம்ன் ப்ராமிஸ். மேபி ஆன் யர் டேட் ஆஃப் பர்த் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் டே, இல்லை நேத்துக்கு முந்தானேத்து கூட நீ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். அப்படிங்கும்பொழுது அந்த சங்கல்பம் அப்படின்னு சொல்றது தான் த வவ், சாலம் வவ் யூ டேக், அதற்கு கமிட்மெண்ட் அப்படின்னு பேர்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25ஆம் தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச்சா பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. ஒரு லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம், வட்ட கண்கள் சுழந்தாரிடம் ஆறாய் எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசை

தேனி வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் கூதிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என்

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044-3999-3999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: யூ ஹாவ் டு கமிட் யுவர் செல்ஃப், இதை தவிர வேற ஏதோடும் கிடையாது அப்படிங்கறதோட அதுதான் அந்த பாண்டிங். நான் அதே தான் சொல்றேன், கமிட்மெண்ட். மறுபடியும் நான் அதை ரீஇட்டரேட் பண்றேன், கமிட்மெண்ட் ஆச்சா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பி ஆல்வேஸ் சியர்ஃபுல். மேம் சொல்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னு முகத்தை கடுகடுன்னு பண்ணாது. நீ அடுத்த வீட்டுக்காக உழைக்கல, உனக்காக உனக்காக உழைக்க போற. உனக்காக கூட உழைக்கல அப்படின்னா உன்னை நம்பி வீட்டையும் நாட்டையும் எப்படி கொடுக்க முடியும்? வீடு உன்னை நம்பி மூலதனமா அனுப்பியிருக்கு, நாடு நீ வருவேன்னு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆல்வேஸ் மெயின்டைன் சியர். மேம் சியர்ஃபுல்லா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருமே ஆனால், ஒரு டோர் டு டோர் சேல்ஸ்மேன் யோசிச்சுப்பாரு. வீட்டு வாசலுக்கு பொருள் விற்கிறதுக்கு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த டோர் டு டோர் சேல்ஸ்மேன்ல 100 கதவை தட்டியாச்சு, 100 பேரும் கதவை திறந்தாச்சு, 100 பேரும் திறக்கலப்பா, 50 பேர் கதவை திறக்கல. காலிங் பெல் அடிச்சாலும் திறக்கவே இல்லை. 50 பேர் திறந்தாச்சு, 50 பேர் கதவை திறக்கல. ஆனா கூட யாரும் ஒரு பொருளும் வாங்கவும் இல்லை, கொண்டு வந்த பொருள் அப்படியே கையில இருக்கு. 101வது கதவை தட்டும் பொழுது, முதல் கதவை தட்டும் போது எந்த நம்பிக்கையோட தட்டினியோ, எந்த முகமலர்ச்சியோட, எந்த புன்னகையோட தட்டினியோ, அதே புன்னகையோட 101வது கதவையும் உன்னால தட்ட முடியும் அப்படின்னா அதற்கு பேர் சியர்ஃபுல் அப்படின்னு பேர். ஆல்வேஸ் பீயிங் சியர்ஃபுல், உயிர் போடு இரு, ஊக்கத்தோடு இரு, உற்சாகமோடு இரு. உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு நான் சொல்லக்கூடியதுதான். உன்னுடைய வயது என்ன கெஞ்சினாலும் எங்களுக்கு திரும்பி வரப்போறது இல்லை. உன்னுடைய வாய்ப்புகள் கற்பனையில கூட எங்களால் தொட முடியாத ஒன்று. கல்லூரி வாழ்க்கைங்கிறதே பெரிய விஷயமாக இருந்தது. வீட்டுல 5 குழந்தைங்களா, ஒரு குழந்தை படிக்கிறதுக்காக மத்த 4 பேரும் அந்த வாழ்க்கை தியாகம் பண்ணுவாங்க. கடைசி தம்பி படிக்கணும் அப்படின்னா முன்னால போகக்கூடிய அக்காவும் அண்ணனும் படிப்பு 10ஆம் கிளாஸ்லயே நிறுத்துவாங்க, பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போவாங்க. ஏன்னா கடைசி தம்பி படிச்சு எங்க வீட்டுல முதல் பட்டதாரி அவர்தான்பா அப்படின்னு இவர்களுடைய குழந்தைகள்லாம் அவங்களதான் காம்பாங்க. உன் மாமா பாரு அவர் தான் படிச்சிருக்காரு, உன் சித்தப்பா பாரு அவர் தான் படிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க நாங்க. அப்ப நாங்க பார்த்த இந்தியா எப்படி இருந்தது? நாங்க பார்த்த இந்தியா குழந்தை பிறந்த குழந்தை மாதிரி இருந்தது. பிறந்த குழந்தைன்னா உங்களுக்கு தெரியாது,

0: குழந்தை பிறந்த போது அம்மா பார்த்திருப்பாங்க, அம்மாவுடைய பிரசவத்துக்கு பக்கத்துல நின்று அதற்கு உதவின மருத்துவர் பார்த்திருப்பாங்க, கூட ரெண்டு நர்ஸ் செவிலியர் இருந்திருப்பாங்க. இந்த நான்கு பேர் தான் மற்ற குடும்பம் பூர வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிறந்த குழந்தை உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மாவுடைய ரத்தமும் சதையும் நினமும் எல்லாருக்கும் தொப்புள் கொடி அப்பதான் வெட்டி இருப்பாங்க. அந்த குழந்தை இன்னும் மூச்சு விட கூட தானே மூச்சு விட ஆரம்பிச்சுக்காது. மூக்குலையும் காதலையும் வாயிலையும் எல்லாமே அந்த லிக்விட் இருக்கும். குழந்தைய தலைகீழ பிடிச்சு குலுக்கி அவருக்கு முடி, அப்போ அது கத்தலைன்னா ஒரு கிள்ளு கிள்ளி அந்த குழந்தைய தானே கத்த வைப்பாங்க. அப்போ அது கத்த ஆரம்பிச்சோடனே வெளியில் இருக்கிறவங்க அப்பாடா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரி உடம்புல ரத்தமும் சதையும் நினமுமாக பச்சை ரத்தத்துல பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அம்மாவை தவிர, அந்த மருத்துவரை தவிர, செவிலியர்களை தவிர வேற யாருக்கும் தைரியம் இருக்காது. யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஒரு விதமான அருவருப்பும் அச்சமும் வரும். அந்த மாதிரி 1947 August 15 இந்தியா பிறந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் வந்த தலைமுறை நாங்க அப்படி பார்த்திருக்கோம். கையில பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு இதே அமெரிக்காமனால எங்களுக்கு உணவு வேணும் அப்படின்னு கேட்க போன போது, இவ்வளவு ஜனத்தொகை வச்சிருக்கீங்க, உணவுக்கு உங்களால் தயார் பண்ண முடியாதா அப்படின்னா, இதே அமெரிக்கா திருப்பி அனுப்புற போது உள்ள வந்த அடுத்த நிமிஷம் நம்ம தொடங்கினது ப்ளூ ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன். பசுமை புரட்சி தொடங்கினோம், நீல புரட்சி தொடங்கினோம், வெண்மை புரட்சி தொடங்கினோம். இன்றளவும் பால் பக்கத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம், உணவு தானியங்கள் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். நீலம் அப்படின்னு சொல்றது கடல் வாழ் உணவு பொருளாக இருக்கக்கூடிய உயிரினங்களை எதோ நல்ல சாப்பிட முடியுமோ அது இன்னும் பல்கி பெருக்கிறது. இன்னும் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் இட்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிபிரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: மற்றும் தெங்காசி
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
0: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நீ எப்படி இந்தியாவை பாக்குற தெரியுமா? இந்த குழந்தைய நல்லா குளிக்க வச்சு தொடச்சு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வெள்ள துணியை சுத்தி கொண்டு வந்து வெளியில இருக்கிறவங்க கிட்ட மகனோ மகளோ பிறந்திருக்காங்க அப்படின்னு காட்டும் போது ஓடி வாங்குறதுக்கும் குச்சி மோந்து முத்தமிடுறதுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படித்தான் இந்தியாவை கொண்டு வந்து ஒரு தலைமுறை உங்ககிட்ட கொடுத்துருக்கு. ஆனா அந்த கொடுத்த தலைமுறையை நீங்க எவ்வளவு சுலபமா சொல்லிடுறீங்க தெரியுமா? பாப்பா பூமர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அந்த பூமர்னா என்னன்னு தேடிப்பார், தைரியம் இருந்தா தேடிப்பார். 1945 இரண்டாம் உலக போர் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே மனித வளம் முற்றிலுமாக குறைந்து போய்விட்டது. மனிதர்கள் இல்லாமல் போய்விடக்கூடிய நிலைமைக்கு பூமி வரும்பொழுது அடுத்த தலைமுறை 1945 அப்புறம் வரக்கூடிய தலைமை பேபி பூமர்ஸ். பூமர் அப்படின்னா பூம் அப்படின்னா வெடித்து கிளம்புவது. பேபி பூமர்ஸ் மக்கள் தொகையை அதிகமாக பெருக்கி மீண்டும் உலகத்தில் மனித வளத்தை அதிகப்படுத்துவதற்காக வந்த தலைமுறை. 2000 வரைக்கும் கண்டுபிடிப்புகள் வெகு குறைவு. சந்திரயான்ல இருந்து ஆரம்பிச்சு வரப்போற ககன்யான்ல இருந்து அத்தனையும் இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த பூமர்ஸ்னுடையதுதான். இஸ்ரோ போனாலும் சரி, கல்பாக்கம் போனாலும் சரி, எங்க நீ போனாலும் பார்க்கக்கூடியது பெரும்பாலும் பூமர்ஸா தான் இருக்காங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? அப்போ பீயிங் சியர்ஃபுல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பீயிங் கமிட்டட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தி தேர்ட் பார்ட் ஆஃப் சி இஸ் சேஞ்ச் அண்ட் சேலஞ்ச். ரெண்டையும் ஒண்ணா போடுறேன், மாறு சவாலை எதிர்கொள். சேஞ்ச் அண்ட் சேலஞ்ச் இன்னும் நான் அந்த புத்தகத்துக்கு வரல. இது அத்தனையும் கொடுத்து தகுதியானா மட்டும்தான் அந்த புக்கு கிட்ட நீ வர முடியும், இல்லைன்னா அந்த புக் உனக்கு புரியாது. எத்தனை எளிமையாக தமிழ் அதை மொழிபெயர்த்திருக்காங்க அப்போ நமக்கு புரியாது. ஏன்னா அதனுடைய கோட்பாடு என்னன்னு புரிஞ்சா மட்டும்தானே அது கிட்ட நம்மளால போக முடியும். சரி, ஏபிசி முடிச்சிட்டோம். கமிங் டு டி, டிசிப்ளின். இது இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்திவாரம் போடலை அப்படின்னா இந்த கட்டடம் நிற்காது. நீ என்ஜினியரிங் முடிச்சாலும் என்ஜினியர் ஆனாலும் டாக்டர் ஆனாலும் யார் யாராக எந்த கல்லூரியில் எங்கே ஆனாலும் அஸ்திவாரமாக அடிப்படையாக ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இஸ் டிசிப்ளின். உனக்குன்னு ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொன்னா மேல கட்டிடம் எழுப்ப முடியாது அம்மா. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் சேர்த்துக்கலாம், 4 பில்லர் போட்டு நாங்க எழுப்பிக்கிறோம் மேடம், கண்டிப்பா நிக்காது. டிசிப்ளின் இஸ் அ பிரைம் இம்பார்ட்டன்ஸ். நீ படிக்கணும்னு நினைக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னா ராபின் சர்மாவுடைய நிறைய புத்தகங்கள் உங்க லைப்ரரியில இருக்கலாம், இல்லாட்டாலும் போய் தேடி பாரு, இல்லைன்னா நீ வாங்கு. அதுல தி 5 AM கிளப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, காலையில 5 மணிக்கு எழுதுறவங்களுடைய ஒரு கிளப் ஒன்று, தி 5 AM கிளப். அவருடைய அற்புதமான புத்தகங்கள் தி மாங்க் ஹூ சோல் திஸ் ஃபெராரி. ஃபெராரி உனக்கு கார் தெரியும், தி மாங்க் MONK, மாங்க் ஹூ சோல் திஸ் ஃபெராரியில இருந்து ஆரம்பிச்சு ஹூ வில் கிரை வென் யூ டை, ரொம்ப அழகான புத்தகம்.

0: போக இன்னும் அழகான இன்னொரு புத்தகம் இருக்கு, தி வெல்த் மணி கேனாட் பை, பணத்தால் வாங்க முடியாத சொத்து அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பணத்தால் வாங்க முடியாத சொத்து அப்படிங்கிறதுல டிசிப்ளின் வந்து சேருது. பிஃபோர் டைம் இஸ் பங்க்சுவல், ஆன் டைம் இஸ் லேட். ஏன்னா பேங்க் 10 மணிக்கு பேங்க் அப்படின்னா 10 மணிக்கு மேனேஜர் வந்து பேங்க் திறக்கக்கூடாது, அவர் பங்க்சுவல் இல்லை அவர் லேட்டுன்னு அர்த்தம். 10 மணிக்கு செக்கை கொடுத்தா டிரான்சாக்ஷன் தொடங்கியிருக்கணும். ஸோ பேங்கிங் ஷுட் ஸ்டார்ட் அட் 10 o'clock. 9 மணிக்கு கல்லூரி அப்படின்னா 8:30 வந்திருக்கணும். ஐஐடியில் என்னென்ன தேடிப்பார், ஒவ்வொன்றையும் தேடு, யார் என்ன விட மேலே போயிருக்காங்க, யார் எனக்கு பின்னால் இருக்காங்க, சிலபஸை ஏன் மாற்றினாங்க, மாற்றின சிலபஸில் எதெல்லாம் விட்டாங்க, எதெல்லாம் புதுசாக சேர்த்தாங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் வில் பி அவுடேட்டட் ஆர் அப்டேட்டட். அத்தனையும் பார்க்கறதுக்கு தான் கையில் மொபைல். மொபைல் கையில் வச்சுக்கிட்டு நீ பார்க்கறதுக்கு பக்கத்தில் அப்பா அம்மா வந்தோடனே அவசர அவசரமாக ஆஃப் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு வாய் சிரிச்சுட்டு இல்லை நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கோ, இல்லை சிஸ்டம் அப்படியே க்ளோஸ் பண்ணுறதுக்கோ அல்ல. யார் வந்து நின்னாலும் என்ன பார்த்தாலும் நீ என்ன தேடுறேங்கிறது தான் நீ யாருன்னு உனக்கு ஒன்று அடையாளம் காட்டும், மற்றவங்களுக்கு ஒன்று அடையாளம் காட்டும். குப்பையை தான் தேடிட்டு இருக்க போறோம் அப்படின்னா நம்ம எந்த கல்லூரிக்கு போனாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ டி கம்ஸ் ஃபார் டிசிப்ளின்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
9: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
10: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
11: 5 மணிக்கு எழுந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் கைவசம் கிடைக்குதுன்னு பாரு, எவ்வளவு சுலபமாக உன்னால நிதானமாக எல்லாவற்றையும் செய்ய முடியுதுன்னு பாரு, அவசரப்படாம இருக்க முடியுதுன்னு பாரு. நீ கல்லூரிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, இல்ல மேம் மதுரையில இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கேன் மேம், இல்ல மேம் இங்க இருந்து நான் இந்த கொஞ்சம் கூட பின்னால போன மேம் தாராபுரத்துல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கேன் மேம் காலேஜ் பஸ்ஸுக்குன்னு, அம்மாவோ அப்பாவோ அந்த நேரத்துக்கு உன்னை கிளப்பி அனுப்பணும்ல, நீதானே போற, அவங்க எதுக்காக எழுந்திருக்கணும்? அப்ப 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ எழுப்பி அல்லது அலாம் டைம் எழுப்புற குழந்தைங்க இது வரைக்கும் 5 மணிக்கு எழுந்திரிச்சதே கிடையாது. எத்தனை வயசானாலும் 5 மணிக்கு எழுந்திருக்க முடியாது. 4:30 உனக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நேற்று படுக்கும் போது 5 மணிக்கு எழுந்திருக்கேன்னு சொன்ன நீயும் இன்னைக்கு காலையில 4:30 எழுந்திருக்கிற நீயும் ஒரே ஆளா இருக்கணும். இல்ல அப்படின்னா திரும்பி படுத்துட்டு அலாரம் வாங்கி தட்டிட்டு அம்மா கிட்ட இல்லம்மா நாளையிலேருந்து தரங்குறேன் அப்படின்னு சொன்னா Your subconscious is the boss அப்படின்னு அர்த்தம். Not your conscious. இங்க உட்கார்ந்திருக்கும் போது conscious level. Subconscious அப்படிங்கிறது autopilot. அது எப்பவுமே ஹேபிட்ஸ் தான் முதல்ல கொண்டு வரும். பழக்கத்துக்கு ஒன்று அடிமையாக்கணும். அந்த பழக்கத்தை விட்டு உன்னால வெளியில வர முடியாது. அப்போ ஆல்வேஸ் ஆல்வேஸ் பி கான்சியஸ், ஸ்டே இன் தி பிரசன்ட் சொல்வாங்க இல்லையா, நிகழ்காலத்தில் நில் அப்படின்னு அர்த்தம். இந்த நேரம் அவங்க பேசிட்டு இருக்காங்களா, கவனிக்க முயற்சி பண்ணு. கவனின்னு கூட நான் சொல்லல, கவனிக்க முயற்சி பண்ணு. கவனம் அந்த பக்கமா இந்த பக்கம் செதறும் போது ஒன்னு நீ தான் கூட்டிட்டு வரணும். உன்னை யாரும் எழுத்துட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அந்த சக்தி கூட இல்ல, நீ சொல்றதுக்கு நீயே கீழ்படியல அப்படின்னா நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போய் நீ சொல்ற வார்த்தை யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. அப்போ டி இஸ் ஃபார் டிசிப்ளின், கண்டிப்பா வேணும். அதுக்கு அடுத்தது டி இஸ் ஃபார் டைவர்ஜன்ஸ், ஒரே மாதிரி எல்லாரும் சிந்திக்கணும். அப்படிதான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம், ஸ்கூல் வரைக்கும் படிப்பு நமக்கு அப்படிதான் இருந்திருக்கு. கன்வர்ஜென்ட் திங்கிங் உங்களுக்கு தெரியும், கன்வர்ஜென்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும், டைவர்ஜென்ட் அப்படின்னா தெரியும். ஒரே புள்ளியை நோக்கி அத்தனையும் செல்லும் பொழுது அது கன்வர்ஜென்ட் திங்கிங். ஒன் வேர்ட் ஆன்சரா இதுதான் பதில் இல்லையா, டூ சென்டென்சஸ்ல எழுதணுமா, ஷார்ட் ஆன்சரா இதுதான் பதில், லாங் ஆன்சரா இதுதான் பதில், அதை விட்டு கொஞ்சம் மாத்தி எழுதுனா மதிப்பெண் போயிடும் இல்லையா. பசார் கைட் கையில இருக்கா, கைடு இருக்கா, கைட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுவே எழுதினா அது கீயாக இருக்கும், உடனே அதுல மதிப்பெண் வந்துடும். நூறுக்கு நூறு வர்றதுக்கு பல காரணங்கள், இது மிக முக்கியமான காரணம். பி அ டைவர்ஜென்ட் திங்கர். கன்வர்ஜன்ஸ் ஒரு மைய புள்ளியை நோக்கி போவது, டைவர்ஜன்ஸ் ஒரு புள்ளியிலிருந்து விலகி செல்வது. எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்? இது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷும் இல்லை உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரோ, வென் தே ப்ரிப்பேர் யூ ஃபார் த கம்பெனிஸ் வரக்கூடிய கம்பெனிஸ்க்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க, பேனல் டிஸ்கஷனுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனால் நீ கேட்கணும், எதுக்காக குரூப் டிஸ்கஷன், என் ஒருத்தருக்கு தானே வேலை, அதுக்கு எதுக்கு பத்து பேர் நடுவில் நான் உட்காந்து பேசணும் அப்படின்னு கேட்கும்போது வரக்கூடிய பதில் அதுதான்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25 தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச்சா பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

செம்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனது.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: குரூப் டிஸ்கஷன் எதற்காக அப்படின்னா, ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த பிரச்சனையை எத்தனை விதமாய் தீர்க்கலாம் அப்படிங்கறதுக்கு. அப்ப இன்னொருத்தர் பேசும்போது நான் அமைதியா கேட்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவங்க பேசி காத்திருந்ததுக்கு அப்புறம் நான் என்னுடைய பங்குக்கு நான் பேசணும். அப்ப இந்த பொறுத்துட்டு இருக்கிறது, காத்துட்டு இருக்கிறது, என்பதுல நான் தயார் பண்றது சரியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க வேண்டிய சான்ஸ் கிடைச்சிட்டே இருக்கணும். ஐ ஷுட் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் ஐ ஷுட் ஒர்க் இன் அ டீம், ஐ ஷுட் ஒர்க் இன் அ குரூப். டீம்ல 2 பேர் இருக்கலாம், குரூப்ல 10 பேர் இருக்கலாம். அப்போ எல்லோரோடும் சேர்ந்து என்னால ஒர்க் பண்ண முடியணும். ப்ராஜெக்டுக்கு 2 பேர்னு கொடுத்தா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியணும். 2 மாடு அந்த வண்டியில கட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, மாட்டு வண்டியே இல்ல மேடம் அப்படின்னு நீ சொன்னா கூட, 2 மாடு கட்டிருக்குன்னா முன்னுக்கு பின்ன ஓடிச்சுன்னா வண்டி அந்த இடத்த விட்டு நகராது. வேகமா ஒண்ணு போகும், நிதானமா ஒண்ணு போகும், கண்டிப்பாக யுவர் ப்ராஜெக்ட் வில் நாட் மூவ் அட் ஆல். இஃப் யுவர் ப்ராஜெக்ட் ஷுட் பி எ கான்ட்ரிபியூஷன் டு யுவர் காலேஜ். உன்னுடைய ப்ராஜெக்டை பார்த்துட்டு உங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் இனி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்து பார்ப்பா, எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, டைவர்ஜென்ட் திங்கிங், ஒன்றிலிருந்து விலகி மாற்றி யோசி. இந்த பிரச்சனைக்கு இப்படியும் தீர்வு காண முடியுமா, இப்படியும் தீர்வு காண முடியுமா, ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் இதுல ஞாபகம் வருது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பி ஜப்பான் போன சில குழந்தைங்க, அப்போ அவங்க போய் ஒரு ஜாப்பனீஸ் ஆர் நோன் ஃபார் தியர் ஸ்மால் கார்ஸ், சின்ன கார் உற்பத்தி பண்ணதுல அவங்க தான் முன்னால வந்தது, லீடர்ஸா வந்தது. தோ ஆட்டோமொபைல்ஸ் இன்னும் நம்ம ஜெர்மனியை தான் கொண்டாடிட்டு இருக்கோம், அது வேற. இப்போ அங்க போன போது ஒரு கார் அதுல ஏதோ ஒரு மேல் ஃபங்க்ஷனிங் இருக்கு அப்படின்னு வாங்கினவங்க கிட்ட எல்லாம் திருப்பி வாங்கியாச்சு அந்த கம்பெனி. அந்த கதவை சாத்தும் பொழுது வந்த சத்தமோ ஏதோ, தேர் வாஸ் சம் கைண்ட் ஆஃப் மேல் ஃபங்க்ஷனிங், பெர்ஃபெக்டா இல்ல. திருப்பி கொடுத்து அந்த CEO அதை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. ஹி ஹாஸ் கம்ப்ளீட் பிளான், அந்த காரனுடைய ப்ளூ பிரிண்ட் அப்படி கையில வச்சிருக்காரு. நம்ம ஊர்ல இருந்து போன குழந்தைங்க கிட்ட அவர் சொல்றாரு, வாங்க வாங்க வாங்க, ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, ஒரு பிரச்சனை வந்திருக்கு, வாங்க அப்படின்னு ரொம்ப சியர்ஃபுல்லா சந்தோஷமா சொல்றாரு. நமக்கு

0: ரொம்ப பெரிய ஆச்சரியம். பிரச்சனை வந்தா நம்ம அடுத்தவங்களுக்கு தானே தள்ளி விடுவோம். பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அவங்க தான் அதை பண்ணிருக்கணும், அவங்க பண்ணல இல்லைங்க, அவங்க பண்ணிருக்கணும், அவங்க பண்ணல. பிரச்சனைன்னு வந்தா சந்தோஷமா சிரிச்சுட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படின்னு பக்கத்துல போன போது அவர் அவங்களுடைய குழப்பத்தை பார்த்து அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? புதிதே புதிதாக பிரச்சனை வரல அப்படின்னா பாடத்திட்டத்தை எதற்காக மாற்றணும்? என் வாழ்க்கையில நாம் காலேஜ் படிச்ச போது அந்த பிரச்சனை தான் இப்பவும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எதுக்குப்பா சிலபஸ் மாத்தணும்? ஏன் மொபைல் மறுபடியும் அப்டேட் ஆகிட்டே உட்காந்துட்டு இருக்கு? காரணம் என்னன்னா ஒரு கொரோனா வர வரைக்கும் அந்த மருத்துவம் நமக்கு போதும், அந்த டாக்டர்ஸ் அந்த அது போதும், நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு போதும்னு நினைச்சோம். கொரோனா வந்த போது உலகளாவ வந்துச்சு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கும் தப்பிச்சு போக முடியாது. அப்படி உலகளாவ வந்துச்சு அப்படின்ன போது யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் அ நியூ வே ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம். உங்களுக்கு புராண இதிகாசங்களுக்கு போனா கூட தெரியும், மகாபாரதத்துல குருக்ஷேத்திர யுத்தம் வந்தாச்சு, குருக்ஷேத்திர வார் அப்படின்ன போது பஞ்சபாண்டவர்கள் கையில இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் அவங்களை மிஞ்சி யாருமே போர்ல வெல்ல முடியாது. ஆனாலும் அர்ஜுனா கோஸ் அகைன் இன் சர்ச் ஆஃப் புதிய ஆயுதங்களுக்காக போறாரு, அதான் திவ்யாஸ்திரம் அப்படிமா, டிவைன் வெப்பன்ஸுக்காக. ஏன்னா எப்ப நான் படிச்சேனோ அதுல இருந்து இத்தனை வருடம் கழித்து இந்த யுத்தம் வரப்போது அப்படின்னா ஐ ஹாவ் டு அப்டேட் மை செல்ஃப். இல்ல இந்தியா 1947-71 நம்ம போரிட்டு பங்களாதேஷ் உருவாக்கும் போது அப்ப பயன்படுத்தின எந்த படைக்கலமும் ஆபரேஷன் சிந்தூருக்கு உதவி இருக்காது. யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். அப்ப டைவர்ஜன் திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் திங் யுவர் டிசிப்ளின், செகண்ட் ஒன் இஸ் யுவர் டைவர்ஜன் திங்கிங், மூன்றாவது அந்த கமிட்மெண்ட் ஒன்று சொன்னேன்ல, அதை விட இன்னும் அழுத்தமான வார்த்தை டெடிக்கேஷன்.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25 தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும், அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளோடைய உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தை அடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சிய நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம்

0: இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
2: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கள் கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சக்தி மாமா மச்சான்,
1: எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம். கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில உங்க கூட 2 மணி நேரம் பேச போறது நான் நித்யஸ்ரீ. எப்பவும் நம்ம ஜான் ஹொரைப் தம்பி வருவாங்க இல்லையா, அவங்களும் சைட்ல வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு 3 கெஸ்டும் இருக்காங்க. சரி, உங்களோட பேரு அப்புறம் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
2: அகிலன்.
1: அகிலன், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 7th.
1: 7th. அப்புறம்
3: ஆதி.
1: ஆதி
3: 6th படிக்கிறேன்.
1: சரி, நீங்க?
2: என்ன பேசணும்னு வந்திருக்கீங்க? எங்க தெருக்குள்ள நல்லா தண்ணியே வரமாட்டேது.
1: சரி,
2: பஸ் வரமாட்டேது. ரோடு ஒழுங்காவே இல்லை.
1: சரி, ஆனா அதுக்கான முறையான கம்ப்ளைண்ட் நீங்க பண்ணிருக்கீங்களா? அதை பண்ணிட்டு தானப்பா நம்ம பேசணும். அதாவது முறையா நம்மளுக்கு வந்து எங்க புகார் கொடுக்கணுமோ அங்க கொடுத்துட்டு அதெல்லாம் வரல, அதுக்கப்புறமா அவங்க கிட்ட முக்கியமான கோரிக்கைகள்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: நான் போலீஸ்.
1: போலீஸ் ஆக போறீங்க? எதை வச்சு உங்களுக்கு அந்த போலீஸ் ஆகணும்னு ஆசை வந்துச்சு?
2: எங்க மாமா ஆயிருக்காங்க.
1: உங்க மாமா போலீஸ் ஆயிருக்காங்க, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. ஆதி, நீங்க என்ன ஆக போறீங்க?
3: போலீஸ் ஆக போறேன்.
1: நீங்களும் போலீஸா? உங்களுக்கு எப்படி ஆசை வந்துச்சு? எப்படி ஆசை வந்துச்சு சொல்லுங்க. சரி, எப்படியோ ஆசை வந்துருச்சு. சரி சொல்லுங்க சந்தோஷ், நீங்க? மிலிட்டரி. சரி, மிலிட்டரி. இந்த ஒரு வித்தியாசமான ஆசை எப்படி வந்தது? சரி, எல்லாரும் மாமாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களா? சரி, சூப்பர். இன்னைக்கு வந்து எங்களோட சேர்ந்து பேசினது, அதாவது உங்களோட அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க, நீங்க எந்த ஸ்கூல்லு என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு வந்து என்ன மார்க் எடுக்கணும்னு ஒரு டார்கெட் இருக்கு? 10th 12th போயிட்டா என்ன மார்க் வாங்கணும்?
2: 10th 500
1: வாங்கணுமா? சரி, உங்களுக்கு என்னது?
3: 100.
1: சரி, எல்லா பாடத்துலயும் அப்ப 100, நீங்களும் 500 மார்க் தானா? சரி, நீங்க? சரி, எல்லாருமே 500. சரி, எல்லாருமே 500 மார்க் வாங்குவீங்க அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையோட இருக்கும். சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? ஏதாவது விருப்பமான பாடல் ஏதாவது இருக்கா? என்னப்பா இப்ப நிறைய ஃபேமஸான பாட்டுலாம் வந்திருக்கு, அதெல்லாம் வேணாமா?
2: விஜய் சாங்.
1: விஜய் சாங். விஜய் அவங்க நடிச்ச ஒரு பாடலே கொடுத்துடலாம். சரி, ரொம்ப நன்றி எங்க கூட ஜாயின் பண்ணி இன்னைக்கு பேசினதுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கான பாடல் அடுத்தடுத்து வரப்போகுது. நேயர்கள் எல்லாரும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இன்னும் நம்ம கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: சேவைகள் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752627773.
1: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25ஆம் தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம்

0: பனையல்வா ஃப்ரீ, மூணு பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா ஒரு பீஸ் ஃப்ரீ, ஒரு லார்ஜ் பீஸா வாங்கினா ஒரு பர்கர் ஃப்ரீ, ரெண்டு ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
4: ஜான் ஹோரேப்.
3: ஓகே, சொல்லுங்க ஜான் ஹோரேப், இன்னைக்கு என்ன தினம்?
4: எனக்கு தெரியும்க்கா, அதாவது ரெண்டு தினம், ஒன்று ஒட்டகங்கள் தினம், இன்னொன்று என்ன தினம், மலைக்காடுகள் தினம்.
3: ஆ, கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, இந்த மலைக்காடுகள்னால் என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன?
4: அதாவது மலைக்காடுகள் அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கே எப்பயும் நல்லா சில்லுன்னே இருக்கும், சீக்கிரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கோட ஒரு தகவல் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், அதாவது கூகர் அப்படிங்கிறது ஒன்று, அதுவும் இந்த மலைக்காடுலாம் வாழும், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்க்கா.
3: சரி ஓகே, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இந்த உலக மழைக்காடுகள் தினம் அப்படிங்கிறது எதுக்காக கடைபிடிக்கப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய காடுகள் அப்படின்னா அது மழைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அதிக அளவில் வந்து தாவரங்களும் இருக்கும், விலங்கினங்களும் இருக்கும், அதனாலேயே அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. அதில் குறிப்பாக ஆமசான் மாதிரியான மழைக்காடுகள் தான் இருக்கிறதுலே பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பூமிக்கு தேவையான முக்கால்வாசி, அதாவது ஒரு ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20% வந்து அதிலிருந்து கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புவி வெப்பமடைகிறதையுமே வந்து குறைக்கிறதுனால இந்த மலைக்காடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பால் தான் 2017 இந்த தினம் அப்படிங்கிறது தொடங்கப்படுச்சான். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்கினங்களில் 50% அதிகமானதை வந்து இந்த மலைக்காடுகளில் தான் வந்து வாழ்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் தயாரிப்புலையுமே அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ஒட்டக தினம் அப்படிங்கிறது எதுக்காகன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதுக்காக?
4: அதாவது அதை வேட்டையாடக்கூடாது. அதாவது சில பேர் வேட்டையாடாமல் இருக்காங்க, ஆனால் அதோடைய ஊல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த தோல், அது வந்துட்டு நல்லா திடமாக இருக்கும். அதை வச்சு சில பேர் வந்துட்டு ஷர்ட் செய்வாங்க, அதாவது பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரவங்களுக்கு விற்பாங்க. அப்படி நிறையா இருக்கும், அதோடைய ஸ்கல்லுக்காக, அப்படி எலும்புக்காக, இந்த மாதிரி நிறையா இருக்கும்க்கா.
3: இந்த நிறைய விஷயங்களுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க தெரியாதனமாக. அது மட்டும் இல்லாமல் பாலைவனத்தில் ஒரு முக்கியமான போக்குவரத்து வசதியாகவும் இருக்கிறதுமே அந்த ஒட்டகங்கள் தான். ஏன்னா அது மூலமாக தான் எந்த ஒரு பொருளையும், அதாவது கனமான பொருளை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து தமிழில் நிறைய வார்த்தைகளுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும், ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலானது தான் நம்மளோட தமிழ் மொழி அப்படிங்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்துக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நேயர்களுக்கான முதல் கேள்வியே சொல்லலாம், அதாவது ஐ அப்படிங்கிற ஒரு தமிழ் எழுத்துக்கு வந்து 3 அர்த்தங்கள் இருக்குது, அதோட தமிழ் வார்த்தைகள் வழியாக வரும். அது என்னென்ன அர்த்தங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம கண்டுபிடிச்சி விளையாட போகிறோம். ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்களும் கேட்டுக்கலாம். சரி, இன்னைக்கு நீங்க சொல்ல வந்த அந்த காகரா கோகரா,
4: கூகர்
3: கூகர் ரெண்டுமே கிடையாது, அந்த கூகர் பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
4: இதை நம்ம இங்கிலீஷில் கூகர் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் தமிழில் மலை சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்னதான் சிங்கம் அப்படின்னு பேர் வச்சுருந்தாலும் இது சிங்க வகை கிடையாது. அதாவது இந்த புலி பூனை வகை இருக்குல்ல, அந்த மாதிரி சார்ந்தது. இது புலி கர்ஜித்து பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்ம நேரில் சில பேர் பார்த்துருப்போம், சில பேர் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்துருப்போம்,
3: அந்த மாதிரி பார்த்துருப்போம்.
4: ஆனால் இதுக்கு அந்த கர்ஜிக்கவே தெரியாது. அப்போ எப்படி ஒரு விலங்கை எச்சரிக்கப்படுத்தும், எப்படி இது நல்ல தைரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், தனித்தனி விசில் வச்சுருக்குமா, அதாவது

0: ஒரு கூட்டத்தை விட்டு ஒன்று பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது எல்லாம் சேர்ந்து இது நம்ம பிரிஞ்சு போன நண்பன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தனித்தனி விசில் வச்சு ஒரு விசில் விடும்போது இது நான் தான், என்னை தாக்காதீங்க, நான் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விதமாக டால்ஃபின்ஸும் பண்ணும். ஓகேவா? அந்த மாதிரி இதுக்கும் தனித்தனி விசில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு கார்னிவோரஸ், அதாவது சிங்கம் புலி எல்லாமே இந்த இறைச்சியை மட்டும்தான் சாப்பிடக்கூடியது. அதே மாதிரி இதுவும் இறைச்சி மட்டும்தான் சாப்பிடும். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, ஓகே. அந்த கூகர் பற்றி நம்ம வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். விசில் விடக்கூடிய ஒரு வித்தியாசமான விலங்காகவே இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தையுமே வந்து இந்த ஒரு விலங்கு தூண்டுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக மக்கள் பலர் அவங்களோட உணவுகளில் சேர்க்க மறந்த ஒரு கீரை வகையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கீரையோட பேரே வந்து பலருக்கு வந்து இந்த படங்கள் பாடல்கள் மூலமாக தான் வந்து தெரிய வந்திருக்கும். வேறு எதுவும் கிடையாது, இந்த முடக்கத்தான் கீரைங்கிறது தான். இதோட பேருக்கு பின்னாடி ஒரு சின்ன காரணமும் இருக்குது. அதாவது முடக்கு அப்படிங்கிறது மூட்டு பகுதிகளை தான் வந்து குறிக்குமா. அப்புறம் வந்து தான் அப்படின்னா சரி செய்யும் அப்படிங்கிறது அதோட அர்த்தமாக இருக்குது. அதாவது மூட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறனால இதுக்கு இந்த ஒரு பேருமே இருக்கிறதா சொல்கிறாங்க. மூட்டு வலி மட்டும் கிடையாது, இடுப்பு வலி, கழுத்து வலி, வாத நோய்களையும் குணமாக்குற ஒரு பவர் இந்த ஒரு கீரைக்கு இருக்குது. இதில் இயற்கையாகவே அலர்ஜியை எதிர்க்கக்கூடிய சக்தியும் நச்சுக்களை முறிக்கக்கூடிய சக்தியும் இருக்குமா. அதனால உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான நார் சத்தும் இருக்கிறதுனால செரிமானம் அப்படிங்கிறது சீராக நடைபெறும். அதனால குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொரு ஒரு மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முடக்கத்தான் கீரை சாப்பிட்றது மூலமாக நரம்பு தளர்ச்சி பிரச்சனையுமே சரியாகி தேவையான ஸ்ட்ரென்த்து நம்மளோட உடம்புகளுக்கு கிடைக்குமா. இதை அரைச்சி ஒரு சரும பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மருந்தாகவும் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இதை வந்து சூப்பு போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், தோசைகளில் கலந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஒரு கீரை வகை பயன்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்ம கேட்ட கேள்விக்கான க்ளூ மட்டும் இல்லை, அதுக்கான ஒரு பதிலே அடுத்து வரப்போட பாடலில் வரப்போகுது. அது என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டு, ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு இருக்கக்கூடிய மூணு அர்த்தங்கள் இருக்கு, அதை நீங்க ஈஸியா சொல்லிடலாம். பாடலை நல்லா கவனிச்சுட்டு உங்களோட பதில்களை அனுப்புங்க. 709 4444

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ட்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து கூகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு 3 அர்த்தங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு நேயர்களும் பதில் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த பாடல் கேட்டீங்களா, அந்த பாடல்ல உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சிச்சு?
1: அழகு, தலைவன். வேற இன்னும் கடைசியா ஒன்று பாடினாங்களே, அது மட்டும் சொல்லுங்க.
0: அதாவது கடவுள் அப்படின்னு, அழகு, தலைவன், கடவுள், இது மூணும் தான் ஐ அப்படிங்கிற எழுத்துக்கான ஒரு அர்த்தமாக வந்து அந்த ஒரு பாடலையுமே சூப்பராக வந்து வரிகள்லாம் எழுதி சூப்பராக அந்த பாடல் மூலமாகவே ஒரு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. அதே ஒரு பதிலை நம்ம நேயர்களும் கொடுத்துருக்காங்க. பாமன்லேருந்து தீனா அண்ணா வந்து மெசேஜ் மூலமாக வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் அணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். ஆர்காலிருந்து என் சேஷாஜலம்.
0: ஓகே, சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நன்றா இருக்கேன். நீ நன்றா இருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பரா இருக்கோண்ணா. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா?
2: தெரியும் மேடம்.
0: என்ன கேம்?
2: தமிழ் வார்த்தைக்கு பல அர்த்தங்கள்.
0: சரி, ஓகே, ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இந்த நீங்க அந்த பாடலே வரணும்னு சொல்லிட்டு சொன்னா அந்த பாடல் ஒண்ணு
0: கடவுள்,
2: ஐ திகைப்பு, திகைப்பு, ஐ தலைவன், தலைவன்,
0: அழகு, தலைவன், வியப்பு, இது மூணு தான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு. அப்புறம் பாமன்ல இருந்து தீனா அண்ணா வந்து 3 பதில் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல ஒண்ணுதான் வந்து கரெக்ட், அதாவது தலைவன், குரு, தந்தை அப்படின்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல வந்து தலைவன் அப்படிங்கிற ஒரு பதில் மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நேயர்கள் வந்து இந்த ஒரு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம் ஜான் ஹோரேப்?
1: திங்கள் கேட்கலாம்.
0: என்னது?
1: திங்கள்.
0: திங்கள். ஆனா நம்ம வந்து ஒரு எழுத்துக்கான அர்த்தம் தானே கேட்டுட்டு இருக்கோம், அதனால வேற ஏதாவது எழுத்து கேட்கலாமா? அதாவது கோ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நேயர்கள் யாராவது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு பொருள் சொன்னாலே போதும், 3 தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால கோ அப்படின்னா அதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிற மட்டும் தான் கேள்வி. சரி, இப்போ நீங்க உங்களோட தகவல் சொல்லுங்க.
1: அதுக்கப்புறம் இதை எது இதுக்கெல்லாம் வேட்டையாடுவாங்க அப்படின்னா அதோடைய அந்த நகங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லா விலங்குகள்கிட்டையும் அதோடைய ஊல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த தோலை மட்டும்தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த கூகருடைய இந்த நகம் வந்துட்டு கெரோட்டினால் ஆனதுனால இதை எடுத்து இதை விற்கிறாங்க. அதனால் ஒரு நாளைக்கு 15 கூகராவது இறந்து போகுது. இதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க.
0: இன்னொரு முக்கியமான வார்த்தையும் அர்த்தமா சொல்லுவாங்க. ரெண்டு பதில்கள் நாங்க ஒண்ணு எதிர்பார்த்தோம், நீங்க ரெண்டுமே சொல்லிட்டீங்க, சூப்பர்னா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? சரி, ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப
2: நன்றிண்ணா.
0: ஓகே, நம்ம கெனடி அண்ணா கிட்ட வந்து நம்ம ஒரு அர்த்தம் தான் கேட்டோம், ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டு அவங்களுக்கான விருப்ப பாடலுமே கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அடுத்ததா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொதுவா எல்லாருமே வந்து தினசரி அதிகமா அந்த பயணங்கள் அப்படிங்கறத வந்து செய்யறோம் இல்லையா. பெரியவங்களா இருந்தா வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பயணங்கள் செய்யறாங்க, குழந்தைங்களா இருந்தா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஆட்டோ, பஸ், ஸ்கூல் வேனு, அப்பப்போ வந்து அப்பாவோட பைக்ல போறது அப்படின்னு நிறைய டிராவல் பண்றோம். அந்த டைம்ல நிறைய விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னா அது என்னென்ன அப்படிங்கறத தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை வந்து பலர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு அப்படின்னா அது அவசரப்படுறதான். அதாவது வண்டி நிற்கிறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு இறங்குறது, அவசர அவசரமாக மற்றவங்களை இடிச்சுக்கிட்டு முன்னேறி போகணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஏறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம். அப்புறம் இறங்கும்போது கதவுகளையுமே சிலர் வந்து பின்னாடி வாகனங்கள் வரதை பார்க்காம அப்படியே திறந்துருவாங்க. இதை தவிர ஏதோ ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது அந்த கதவை திறக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்து மாறிடும். நம்ம சாப்பிட்டு போகிற அந்த ஒரு குப்பைகளையோ பழத்தோள்களையோ பின்னாடி வரும்பொழுது அதாவது பின்னாடி வாகனங்கள் எல்லாமே வரும் இல்லையா, அந்த வாகனங்கள் மேலே விழுகுது. அது வந்து டைரெக்டாக வந்து கீழே தான் போய் விழுகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட கண்ணை மறைக்கிறது, அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்துறது அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக குழந்தைகள்லாம் வந்து இந்த ஓடுற வாகனங்களுக்குள்ளேயே கபடி விளையாடுவாங்க. இப்போ கார்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் முன்னாடி தான் உட்காருவேன், ஃப்ரெண்ட் சீட்டில் தான் உட்காருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த ஓடுற கார்லேயே வந்து மாறி மாறி தாவறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சேட்டைகள் எல்லாமே குழந்தைங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து அது டிரைவர் அதாவது யார் ஓட்டினாலும் சரி, அது நம்ம அப்பாவே ஓட்டினாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர ஜன்னலுக்கு வெளியே கை தலை அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு வேடிக்கை பார்க்கறது போது பார்க்கறது வந்து அது வந்து ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்கும். ஆனால் அந்த சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள் எந்த வேகத்தில் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது, அதிகமான வேகத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து காரு ஸ்கூல் பஸ் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம கவனமோட செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். சேட்டைகளை முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25 தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச்சா பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. ஒரு லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர்.
1: ஓகே, சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க?
1: நாங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கோம்ண்ணா.
3: என்னன்னு சொல்லிரட்டுமா?
1: மா அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 அர்த்தங்கள் 3 அர்த்தங்கள் சொல்லலாம்னா?
3: குறில நெடில
1: மா நெடி.
3: ஓகே, மாங்காய் அத சொல்லுவாங்க.
1: ஆ சரி,
3: மாப்பழ வாழை அப்படிம்பாங்க, மாம்பழம் இல்ல.
1: அப்புறம்
3: அது அப்புறமா இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, அழைப்பு அம்மா அப்படிங்கறத மான்னு சொல்லுவாங்க.
1: சரி, அம்மாவை கூப்பிடுவோம். வேற?
3: ஆமா, அதுக்கப்புறமா பெரியது மா, மாகாணம் அப்படின்னா பெருசு.
1: சரி, ஓகே அர்த்தம். ஓகே,
3: அப்புறமா சிறப்பு அப்படிங்கறது கூட மா அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கரெக்டான பதில்கள் தான் குடுத்திருக்கீங்க. நாங்க 2 கேட்டோம், நீங்க 4 குடுத்துட்டீங்க. ஓகேனா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து கிரீடம் படத்துல இருந்து அக்கம் பக்கம் யாரும் இல்ல அந்த பாட்டு.
1: ஓகே நான் ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம்.
3: தேங்க் யூ பா, அந்த டே சூப்பரா மீட்டர் பை.
1: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து எப்படி ஒரு சூப்பரான பதில்கள்லாம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பாமன்ல இருந்து ஃபாத்திமா அக்காவுமே வந்து பதில் கொடுத்துருக்காங்க. மா அப்படின்னா அம்மாவை சொல்லுவோம், அப்புறம் வந்து மாமரம், மா நகரம், வீரன், இவங்க எல்லாருமே வந்து மா அப்படிங்கிற ஒரு அடைமொழியில குறிக்கிறது உண்டு அப்படின்னு அவங்களோட பதில்களையுமே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அடுத்தடுத்தா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரே அவங்களோட கடைசி ஒரு தகவல்களை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. சொல்லுங்க.
2: அதுக்கப்புறம் இது பெண் ஆண் இருக்கும்ல, ஆண் வந்துட்டு 10 உயிரோடு இருக்குமா, அதுக்கப்புறம் அதுவே பெண்ணா 14. இதில் மேக்சிமம் அதாவது இந்த பெண் ஆண் ஏதாவது 1-2 மட்டும் 20 தாண்டினாலே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது இயற்கையாகவே 10 ஆண் வந்துட்டு 10, பெண் வந்துட்டு 14, இந்த வயசுலேயே இறந்து போயிடும் இயற்கையாகவே. அப்படி இயற்கையாகவே இது காய் செஞ்சு அப்படின்னா இது ஒரு லக்கி கூகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதோடைய ஃபீட் அதாவது அடி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருக்கிறதுலையே எல்லா அந்த பூனகை, புலி, இந்த பெங்கால் டைகர் எல்லாமே இருக்குல்ல, இதில் இருக்கிறதுலே 4வது பிளேஸ் ரொம்ப பெரிய ஒரு பூனகைனா இதுதான். மொதல் பிளேஸில் வந்துட்டு பாப் கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதை பற்றி இன்னும் நம்மளால் தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, ஓகே, பாப்கேட் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நம்ம ஜாபீர் தம்பி அதை பற்றி டீட்டெயிலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்களும் உயர ஒரு தகவல் சூப்பராக கொடுத்ததுக்கு ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, அடுத்ததாக வளர்ந்து வரக்கூடிய பல தொழில்நுட்பங்களோட போட்டி போட்டு மனிதர்கள் செய்யக்கூடிய பல வேலைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் சரியான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மனிதர்களோட உழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் பின்னலாடை தயாரிப்புக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது மிஷின் கிடையாது, மனிதர்களோட சரியான ஒரு ஃபினிஷிங் தான். அந்த பின்னலாடை தயாரிப்புக்கான படிப்பு தான் நிட் வேர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நிட்டிங் டெக்னாலஜி அப்படின்னு கூட இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. பின்னலாடை முக்கியமாக நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப், இந்த மாதிரியான பொருட்கள் தான். குளிர் பிரதேசங்களில் இன்னுமே அதிக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸுமே இருக்குது. அதை தவிர மார்க்கெட்டிங் முறை அப்படிங்கிறதும் அவசியம். இதுக்கான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி எம்எஸ்சி வரைக்கும் கண்டிப்பாக படிக்கலாம். இந்த படிப்பில் பாடங்களாக சர்க்குலர், ஃப்ளாட் பேட், அப்புறம் வந்து நிட்டிங் முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடை உருவாக்கம் செய்கிறது, அதை தவிர வடிவமைப்பு, நூல்களோட தரத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறது, உற்பத்தி செய்யப்படக்கூடிய துணிகளை எப்படி வந்து சந்தைப்படுத்தி அதை வந்து விற்பனை செய்கிறது வரைக்கும் மொத்தமாக கற்றுக்கலாம். இதுக்குமே வந்து ஸ்பெஷலாக வேலை வாய்ப்பில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்புறம் வந்து ஃபேஷன் டிசைனர், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குமா. பின்னலாடைக்கு ஃபேமஸான ஊர்கள்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சாதான், கண்டிப்பாக அதில் திருப்பூர் முதல் இடத்துல வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு, அப்புறம் வந்து குளிர்பகுதிகளில் விற்பனையும் வேலைகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் யூஜி படிப்புக்கே மொத்த கட்டணமாக வந்து நீங்கள் வந்து கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குதான். அதனால் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ண ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கவனமாக செக் பண்ணிவிட்டு இதில் வந்து மொத்தமாக ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்களா அப்படிங்கிற ரூல்லாம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு.
2: பை பைக்கா.
1: பாடல்களும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

இப்பொழுது மாலை 6 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம். கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்ப நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, 6 to 7 மணி பேசுறதுக்காக நம்ம ஜாபீர் தம்பியும் என்ட்ரு ஆயாச்சு. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு என்ன தகவலோட வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்டாச்சுவை பத்தி சொல்லலாம்னு இருக்கேங்கா.
0: என்ன ஸ்டாச்சு?
1: அதாவது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டாச்சுவை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன்.
0: அதாவது ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய ஒரு சிலையா?
1: ஆமாக்கா.
0: சரி ஓகே, அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம். தமிழ்ல ஒரு எழுத்துக்கு இருக்கக்கூடிய அர்த்தங்கள் கேட்டுதான் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, க அதாவது நெடில் எழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய தமிழ் அர்த்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நேயர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கால் பண்ணி சொல்லலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா விவசாயிகளோட ஒரு முறை, அதாவது இந்த ஆறு கால்வாய்கள் எல்லாம் கடக்க அவங்க யூஸ் பண்ண ஒரு மெத்தட் வந்து நெதர்லாந்தோட ஒரு விளையாட்டா மாறி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன். இப்போ வந்து அந்த ஒரு விளையாட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேனல் ஜம்பிங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. இது வந்து நெதர்லாந்து பகுதிகளில் விளையாடப்படக்கூடிய ஒரு பாரம்பரியமான சாகச விளையாட்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வடிவேல் காமெடியில் நம்ம பார்த்த மாதிரி தான், வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேகமாக ஓடி வந்து கால்வாயோட நடுவில் ஒரு பெரிய வந்து கம்பம் மாதிரி இருக்கும், அதை வந்து ஆங்கிலத்தில் போல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வச்சிருப்பாங்களாம். அதை பிடிச்சு அந்த கம்பத்தோட உதவியால் மறுக்கரைக்கு தாண்டி போகணும். ஆரம்ப காலகட்டங்களில் மரத்தான கம்பங்கள் தான் வந்து யூஸ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் விளையாட்டு வந்து ஃபேமஸ் ஆக ஆக நம்மளும் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கார்பன் ஃபைபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதை தவிர அலுமினியமும் அந்த ஒரு கம்பங்கள் செய்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. மறுக்கரைக்கு போவாங்கல்ல, அந்த பக்கம் யார் வந்து அதிக தூரம் குதிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுவாங்களாம். இது வந்து ஃப்ரைஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் தான் முதன் முதல்ல உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து வளர்ச்சியடையவும் அது வந்து ஒரு சங்கமாக இருக்கட்டும், அதாவது அந்த ஒரு விளையாட்டுக்கான குறிப்பிட்ட சங்கம், அப்புறம் தேசிய அளவில் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வந்து நடத்துவாங்க இல்லையா, அதுக்கான ஒரு சங்கமாகவுமே வந்து அந்த ஒரு விளையாட்டுக்கு அதுக்கான ஒரு அமைப்பாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேயர்ஸ் வந்து தண்ணியில் விழுகிறத தடுக்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேஃப்டி கியர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்புறம் வந்து மணல் திட்டுகளை வந்து மென்மையாக பார்த்துக்கிறது, ஏன்னா வந்து கடினமாக கல் ஏதாவது இருந்துச்சுனால தானே பிளேயர் மேலே காயங்கள் ஏற்படும், அதனால அதையுமே வந்து மென்மையாக மெயின்டைன் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி நிறைய சேஃப்டியும் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஆர்வமோட விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டா மாறுச்சு. இதுல முக்கியமா புவியீர்ப்பு விசையை புரிஞ்சு வேகத்தோட செயல்படுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எப்ப நம்ம தாண்டணும், எப்ப அந்த கம்பை பிடிச்சு டைரக்டா இறங்கணும் அப்படிங்கிற நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இன்னொரு டெக்னிக்குமே என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த ஓட்டத்துக்கான வேகம், எவ்வளவு தூரத்துல ஓடுனா நம்ம வந்து எவ்வளவு தூரத்துல தாண்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கம் அப்படிங்கறதும் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சா இந்த விளையாட்டு ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்மளும் வீட்டில் செவத்தில் வந்து கம்பை வச்சு தாண்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முயற்சியெலாம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அது முக்கியமாக சேஃப்டியாக ஒரு விஷயங்கள் வந்து அமைப்பு மூலமாக செயல்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுமே வந்து யோசிச்சுக்கணும். அதனால வீட்டிலலாம் வந்து யாரும் ட்ரை பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நேயர்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்டாச்சு. க அதாவது நெடில் எழுத்துக்கு தமிழ் அர்த்தங்கள் நிறைய இருக்குது, அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக சொல்லலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அடுத்தடுத்து நேயர்கள் கேட்ட

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25 தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99000.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
6: இப்போ நேரம் சரியாக 6:19 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
7: ஜாபீர்.
6: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறாங்க. அது எங்க இருக்கு, எதுக்காக இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில ஒரு எழுத்தை வந்து நாங்க சொல்லுவோம், அதுக்கான தமிழ் அர்த்தங்கள் நிறைய இருக்கும். அந்த வகையில நேயர்களுக்கான கேள்வியும் கேட்டாச்சு. கா, அதாவது நெடில் எழுத்துக்கு கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நெடில் எழுத்துக்கு வந்து என்னென்ன தமிழ் அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா பதில் சொல்லலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி. சரி சொல்லுங்க ஜாபீர், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு தகவலோட தான் வந்திருக்கீங்க, அது என்னென்ன அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிங்க.
7: ஓகேக்கா, இன்னைக்கு நான் ஒரு சிலையை பத்தி சொல்லணும்னா வந்தேன். அதாவது அந்த சிலையோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி நான் இப்ப சொல்லிடுறேன்க்கா. இது வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு ஒற்றுமை சிலை அப்படின்னு இதை தமிழில் அழைப்பாங்களாம். சரி, இதை வந்து யாருக்காக கட்டினாங்க அப்படின்னா, சுதந்திர இந்தியாவோட முதல் உள்துறை அமைச்சர், அதாவது அவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றவருக்கு நினைவாக தான் இந்த ஒரு சிலையை கட்டப்பட்டிருக்கு. அப்புறமா இது வந்து 182 மீட்டர், அப்புறமா 597 அடி உயரமும் இருக்குமா. அப்புறமா இந்த சிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே நின்று மட்டும் பார்க்காம உள்ளே போய், அப்புறமா அது வழியாக நம்ம மேலே போயிட்டு சுற்றி பார்க்குறது கூட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்கக்கா. இது வச்சின தகவலும் இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம்.
6: சரி, அது எங்கே இருக்குது சொல்லிடுங்க.
7: அதுதானக்கா, நான் கொஞ்சம் லேட்டாக சொல்லுவேன், அதாவது தொடர்ந்து சொல்லுவேன்.
6: சரி ஓகே, அதை வந்து இப்போவே வந்து ரிவீல் பண்ண மாட்டோம், இல்லைன்னா உடனே எல்லாரும் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு நம்ம ஜாபீர் தம்பி வந்து லேட்டாக தான் சொல்லுவேன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து அந்த ஒரு தகவலையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களோட இயல்பிலேயே கலந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து தயக்கம், அப்புறம் வந்து கில்ட்டு, அதாவது இந்த குற்ற உணர்வாக ஃபீல் பண்ணுறது, இதை தவிர வந்து செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
6: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா?
8: தங்கச்சி மரம் மாமு கரோட கடை வீரனுச்சு பேசுறேன்.
6: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கிறேன். கரோட சேவம் பேர் அனைவருக்கும் மாலை வணக்கம்.
6: ஓகே, நான் ஒரு குட் ஈவினிங் சொல்லியாச்சு. சரிண்ணா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா?
8: இன்னைக்கு சொல்லி அவரோட குடிமையை சொல்லி அது வந்து ஒரு எழுந்து வச்சு
6: என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு? காகிதம். சரி, ஆனா நீங்க கால ஆரம்பிக்க கூடிய ஒரு எழுத்துக்கள் மட்டும் சொல்ற மாதிரி இருக்கே. ஆனா நாங்க அர்த்தங்கள் தானே கேட்டோம். ஆனா தமிழ்ல வந்து இந்த ஓர் எழுத்துக்குன்னு நிறைய தமிழ் அர்த்தங்கள் பொருள் அப்படிங்கறது இருக்கு, அதை தான் நம்ம கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம்.
7: ஆனா பசு அந்த மாதிரி
6: கா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க சொன்னது ஒரு பதிலா தான் இருக்கு. கா அப்படின்னா காகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து பேச்சு வழக்கில் சொல்றது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கா அப்படின்னா காடுன்னு சொல்லுவாங்க. காடு அப்புறம் வந்து நிறைய வந்து செடிகள் நிறைஞ்சிருக்க கூடிய சோலை அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்கு அதுக்கு. சரி, ஓகேண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
8: எனக்கு வந்து தளபதி விஜய் படத்துல வந்து புல்லாவும் சொல்லும் கிண்ணி பாட்டு போட்டுருங்க.
6: சரி, ஓகேண்ணா. ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
8: நன்றி, வணக்கம்.
6: ஓகே, நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அதில் வந்து கா அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பெயர்களை தான் வந்து மாறி மாறி சொன்னாங்க. ஆனால் நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கா அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கு இருக்கக்கூடிய பொருள் அதாவது அர்த்தங்கள் தான் நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம். இந்த ஒரு கேமில் நேயர்கள் யாராவது இன்னும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்த கேள்விகளும் நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்க தான் போகுது. அதுக்கு முன்னாடி நம்மளோட இயல்பிலேயே கலந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறது கிடையாது. அதாவது நம்மளையே அறியாம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அப்புறமா ரியலைஸ் பண்ணி நம்ம செஞ்சது தவறு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டா கண்டிப்பா வந்து மன்னிப்பு அப்படிங்கறது கேட்கணும். ஆனா அதுலயே பலருக்கு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம என்ன தவறு செஞ்சோம், அவங்க தான் நம்மளை இப்படி செய்ய வச்சுட்டாங்க அப்படின்னு முதல் வேலைய பலர் வந்து அவங்களோட தவறுக்கான பொறுப்பை அதாவது பழி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் சொல்ல போனா செஞ்ச தப்ப நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்குமே வந்து ஒரு தனி தைரியம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்குது. தவறுகளை அக்செப்ட் பண்ணி மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அப்படியே மன்னிப்பே கேட்கலைன்னா கூட அந்த தவறை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டணும். அக்செப்டன்ஸுங்கிறது கூட ஒரு நல்ல பழக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை குழந்தைகளுக்கு பல சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது வந்து நம்மளே பல பேர் வந்து கடைபிடிக்கிறது இல்லை. நம்ம ஃபாலோ பண்ணால் தானே அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் இனிமேலாவது பெரியவங்களும் சரி குழந்தைகளும் சரி இந்த ஒரு தவறுகளை செஞ்சால் அதை வந்து அக்செப்ட் பண்ணி இருக்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுது. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துலேருந்து ஒரு பாடல் வருது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா கேட்ட பாடலுமே வரும். கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:34 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் நம்ம கூட தான் இருக்காங்க. இன்னொரு தடவை உங்களோட பேரை சொல்லிருங்க ஜாபீர்.
1: ஜாபீர்.
0: சரி ஓகே, ஜாபீர் தம்பி இருக்காங்கன்னு இப்போதான் நம்புவாங்க. சரி ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு இருக்கக்கூடிய தமிழ் அர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சே இருக்கு, அதனால வந்து ஒன்று எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு விஷயமா தான் இருக்கும், இன்னொன்று என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். 7094399999 அப்படிங்கிற நம்பர் மூலமா. அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியும் தகவல் சொல்ல ஆரம்பிக்க போறாங்க. சரி சொல்லுங்க.
1: ஓகேக்கா, இது வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், குஜராத் மாநிலத்துலாம் இருக்கு, அதுக்கப்புறமா இந்த வடதூரா.
0: எப்ப சொன்னீங்க? நான் கேட்டப்ப நீங்க வந்து எதுவுமே சொல்லல, இப்பதான் சொல்றேன்.
1: இப்பதான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம குஜராத்லதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்க்கா.
0: சரி,
1: அப்புறமா குஜராத்ல வடதூரா.
0: வடதுரா,
1: அதாவது நம்ம நேயர் பாத்தீங்கன்னா வடதுரா இருந்து கால் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளிதான் இருக்கான், அது கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் தள்ளிதான் இருக்கான். அது வந்து 90 கிலோமீட்டர் எதை மீன் பண்ணி இருக்கு அப்படின்னா, நர்மதை ஆற்று அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கான். அந்த நர்மதை இப்ப கரையில தான் இந்த ஒரு பிரம்மாண்டமான சிலை அமைஞ்சிருக்கான். இப்ப இந்த 31 அக்டோபர் 2018 தான் பிரதமர் நரேந்திர மோடி வந்து இதை திறந்து வச்சாங்களாம். அப்புறமா இதோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்க்கா.
0: ஏன் இப்பவே சொல்ல மாட்டீங்களா?
1: இப்ப சொல்லலக்கா, கொஞ்சம் வந்து எப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால கொஞ்சம் தொடர்ந்து சொல்லிக்கலாம்.
0: சரி ஓகே, நம்ம வந்து அதை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வியும் கேட்டாச்சு, பதில்களும் தொடர்ந்து யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தனித்துவமானவங்களாக தான் இருப்போம். அது வந்து திறமையாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், இதெல்லாம் தவிர இந்த ட்வின்ஸாக பிறக்கிறது, 3 பேர் வந்து ஒன்றா ஒரே சமயத்தில் பிறக்கிறது, எக்ஸ்ட்ரா ஒரு விரலோட பிறக்கிறது, இந்த வரிசையில் நம்மளில் கொஞ்சம் பேர் இடது கை பழக்கம் உள்ளவங்களாகவும் பிறக்கிறோம். பேசிக்காக ஆரம்ப காலத்திலிருந்தே லெஃப்ட் ஹேண்டராக பிறக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாக தெரியாது. ஆனால் ஒரு ரைட் ஹேண்டரா பிறந்துட்டு எல்லா வேலைகளுக்கும் சிலர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் அதாவது இடது கையை பயன்படுத்துவாங்க. இப்போ நாமளே வந்து பெரியவங்க கிட்ட ஒரு பொருளை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்குறோம் அப்படின்னா அதை உடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மரியாதை குறைவு, அப்புறம் வந்து நல்ல பழக்கம் கிடையாது, அது வந்து ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு அறிவியல் ரீதியான காரணங்களும் நிறைய இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது நம்மளோட வலது மூளை அதிகமாக செயல்படுறவங்க தான் பெரும்பாலும் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டராகவும், இடது மூளை அதிகமாக செயல்படுறவங்க தான் வந்து ரைட் ஹேண்டராகவும் இருப்பாங்களாம். இப்போ வந்து நம்ம ஒரு பணம் கொடுக்கும்போதோ அப்படி இருந்தாலும் சரி, இல்லை வந்து குழந்தைங்க சில பேர் வந்து இடது கையில் வந்து உணவை எடுத்து சாப்பிட்டாலும் சரி, பெற்றோர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, என்ன பழக்கம் பழகிற, ஒழுங்கான பழக்கம் பழகு, ஒழுங்காக வலது கையில் எடுத்து சாப்பிடு, அதுதான் வந்து ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது குழந்தை பருவத்தில் இயல்பான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வலது கையில் பழகினாதான் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நம்மளோட பெற்றோர்கள் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனால் இடது கையை பயன்படுத்தும் பொழுது இந்த வலது மூளை அப்படிங்கிற அதிகமாக செயல்படும், அதை வந்து நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. இப்போ வந்து நம்ம வலது கை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இடது மூளை மட்டும்தான் செயல்படும், ரெண்டு கையுமே யூஸ் பண்ணோம்னா ரெண்டு மூளையும் ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வந்து செயல்படுமா, அதனால தான் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நல்ல பண்பு தான், அதனால குழந்தைங்களெல்லாம் வந்து திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அறிவியலாளர்கள். அதனால இந்த மாதிரி வீட்டில் வந்து குழந்தைங்களை யாராவது தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அந்த ஒரு விஷயத்தை குறைச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பேலன்ஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கைகளையும் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம அதுக்காக அப்ப இடது கையில வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு ரைட் ஹேண்டரா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வலது கையில சாப்பிடுறது அப்படிங்கிறது நல்லது, லெஃப்ட் ஹேண்டரா இருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடறதா நல்லது அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்தடுத்த பாடல்களும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25 தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச்சா பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

களத்தோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:49 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபியர். அதுக்கப்புறமா நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க.
0: வணக்கம், உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நம்பகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கோண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தங்கள்
2: என்னன்னா
0: சொல்லுவீங்க? என்ன
2: தமிழ்ல
0: வெப்பம். அத வந்து நெருப்புன்னு சொல்லலாமா?
2: நெருப்பு.
0: சரி, இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கு, ஆனா நீங்க வந்து ஒண்ணுதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னொன்னு யோசிக்கிறீங்களா இல்ல நாங்களே சொல்லிடட்டுமா?
2: நெருப்பு, நெருப்புக்கு அப்புறம் வந்து
0: அதாவது தீயதை செய்யாதே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான அர்த்தம் தீயதை செய்யாதே அப்படின்னு.
2: தீமை
0: அப்படிங்கறத இன்னொரு அர்த்தம்னா, கடைசியில ரெண்டு டைம் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு பாடல் வந்து அப்படிங்கிட்டாங்க, நல்ல ஒரு அஜித் படத்துல நல்ல பண்ண போடுங்க.
0: சரி, ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி.
0: ஓகே, நம்ம நம்பகுமார் அண்ணா வந்து அவங்களுக்கான முதல் பதிலை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது பதிலையும் வந்து நம்ம க்ளூ கொடுத்து சூப்பராகவும் நேயர் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம இந்த நேயரோட நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருது, அதனால ஜாபிரும் ஒரு பெரிய விஷயத்த சொல்றதுக்காக வெயிட் பண்ணுறதா சொன்னாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: சொல்லுங்கக்கா. நான் வந்து லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஒரு சிலையோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நான் சொல்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருந்தேன்க்கா. அப்புறமா இந்த சிலையை பற்றின ஒரு சீக்ரெட்டான ஒரு தகவல் என்னென்ன அப்படின்றத இப்போ நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த ஒரு சிலை இருக்குல்ல, இந்த சிலையிலே பார்த்தீங்க அப்படின்னா மலர்கள் பள்ளத்தாக்கு கண்காட்சியெலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா இந்த சர்தார் பட்டேலோட வாழ்க்கை வரலாறு, அதாவது அவரோட அந்த சிலைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி இந்த மாதிரி அரசியல் போராட்டத்துக்குள்ளே ஈடுபட்டார் அப்படின்ற மாதிரியும் அவர் என்ன ஒன்றார் அப்படின்னா ஒரு வரலாற்று கதையை அங்கே உருவாக்கி வச்சுருக்காங்களாம். அப்புறமா இரவானா நைட்லேயும் ஏதாவது வந்து ஸ்பெஷலாக பண்ணணும்லக்கா, அதே மாதிரி இரவு நேரங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா லேசர் கண்காட்சிகள்லாம் நிறைய நடத்துகிறாங்களாம்.
0: சரி,
1: இந்த மாதிரி பல வகையான புதிய விஷயங்கள்லாம் நடத்திட்டு வராதான் செய்கிறாங்களாம். அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் அமைஞ்சிருக்கு. இதில் எக்கச்சக்கமான பயணிகள், அதாவது சுற்றுலாத்தலமாகவும், அப்புறமா சுற்றுலா வர்றவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து கீழே நின்று மட்டும் பார்க்காம அது மேலேயும் போய் நின்று பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
0: சரி, ஓகே. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை பற்றி நானுமே இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம ஜாபிர் தம்பி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததாக இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி காற்றோட வேகம் 12 கிலோமீட்டரில் இருந்து 24 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து தான் வீசும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து டாடா பாய் பாய் சொல்லி கிளம்புறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபிர் இணைஞ்சிருக்கீங்க. இதுக்கு 90.4.

0: வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி தான் அடுத்த 2 மணி நேரம் கேட்க போறீங்க. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாத்தி போன். நிறுவனங்கள்ல

வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா, ஹையராக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகார படிநிலை. ஒரு தலைமை அதிகாரியிலிருந்து கீழே இருக்கிற ட்ரெயினி வரைக்குமான அவங்களுக்கு என்னென்ன பணிகள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து விளக்குற மாதிரியான ஒரு படிநிலை தான் இந்த ஹையராக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு இருக்கிற கடமைகள் என்னென்ன அந்த பணியில் அப்படின்றத வந்து இதை சொல்லுவாங்க. இந்த ஹையராக்கிக்கு கீழேயே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு மேனேஜராக இருக்கிறவங்க இந்தெந்த வேலையெல்லாம் செய்யணும், அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறவங்களும் இன்னொரு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ நம்மளுடைய மீன்பிடி தொழிலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டிரைவர் இருப்பாங்க, டிரைவருக்கு கீழே செகண்ட் டிரைவர் இருப்பாங்க, அதே மாதிரி வந்து தொழிலாளர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய படிநிலைகள் நம்மளுக்கும் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து கேட்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து ஒரு விசைப்படகுலையோ இல்லை நாட்டுப்படகுலையோ டிரைவராக போகிறவங்களுக்கும் தொழிலாளராக போகிறவருக்கும் என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து இன்றைக்கான கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: உண்மையை சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நான் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள், டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லலாம் இல்லை.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை. நம்ம ஃபோட்டோவை நெட்டில் போடுறது, மற்றவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம ஃபோட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பாக எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
0: நீ சொல்கிறது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்து தான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்க பேரு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: நான் பாம்பன் சகாயம்.
2: ஒரு விசைப்படகுல வந்து தொழிலாளியா போறவங்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும், டிரைவரா போறவங்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும்?
3: டிரைவர்னு சொல்றவங்க வந்துட்டு போட்டை எடுத்து செலுத்துறவங்களே அவங்க தான். போட்டனுடைய முழு பொறுப்பும் டிரைவரை சேர்ந்தது தான். டிரைவர்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட பார்த்தா 99% டிரைவர் இங்கிருந்து போட்டை எடுத்துருவ. காலையில 5:30 எடுக்கிற ஓட்டு, 5 மணிக்கு எடுக்கிற ஓட்டு, மறுநாள் 8-9 மணி மட்டும் கரையை வரைக்கும் மட்டுமே அவங்க முழிச்சு தான் இருப்பாங்க. கம்ப்ளீட்டா 24 மணி நேரத்துல இருந்து 29 மணி நேரம் ஆயிரும் கரையை வந்து சேர. இவங்க போயிட்டு திரும்ப கரை வந்து சேரும்போது 29 மணி நேரம் ஆயிரும். எப்பமாவது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த சரிக்குன்னு சொல்லுவோம், அதை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. கடலில் வந்துக்கிட்டு அனைத்து இதுமே டிரைவரை சார்ந்து தான். பாடு வைக்கிறது, வாங்குறது, வாங்கப்பா பாடை வாங்கப்பா, வாங்கிட்டு வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்றது எல்லாமே டிரைவர்னோட இது தான். டிரைவர் வாங்க சொன்னால் வாங்குவான், வைக்க சொன்னால் வைப்பான். மடி இழுக்கிற இடம் எல்லாமே டிரைவருக்கு தான் தெரியும். கிரவுண்டு மார்க்கு எல்லாமே டிரைவர் தான் வச்சிருப்பாரு. அவருடைய இதில் தான் மடி வைப்பாங்க. அவர் தான் செட்டில் பேசி எங்கே தொழில் நடக்குது, எங்கே மீன் கிடக்குது, அனைத்தும் பேசுறதும் அவர் தான். ஆட்கள்கிட்ட அவர் சொல்லி அவர் வந்துக்கிட்டு ஆள் கையில் வந்து வேலை வாங்குவார், அவ்வளவுதான். கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டு டிரைவர் தான் முழு பொறுப்பு. ஓட்டுனுடைய முழு பொறுப்பே டிரைவர் தான். டிரைவர் நினச்சா கரையை வரலாம், நினச்சா தொழில் பண்ணலாம், அவர் லாபத்துக்கும் ஓட்டலாம் நஷ்டத்துக்கும் ஓட்டலாம், எல்லாமே டிரைவர் தான். முழுக்க முழுக்க லாஞ்சினுடைய இருந்ததே டிரைவர் மட்டும்தான். ஒன்லி டிரைவர் தான். அதுக்கப்புறம் ஆட்கள்னு பார்த்தோம்னா, ஆட்கள்னு பார்த்தோம்னா ஆட்கள் வந்துட்டு அவங்க சொல்கிற வேலையை செய்கிறவங்க. மடி பிஞ்சா மடி கட்டுறவங்க, அதில் சரக்கு மீன் பாடு வாங்கிட்டு அந்த மீனை புறக்கி போட்டு அந்த ஐஸ் பண்ணுறவங்க, அந்த மடியை பிஞ்சிருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அவங்களும் தூங்க முடியாது. எல்லாம் மடி பிஞ்சுன்னா கடல் மலையே கெட்டன்னு ஒரு நாளைக்கு மடி பிஞ்சாமல் வரும். சில நாள் மடி பிஞ்சு வரும், பிஞ்ச உடனே சில நாள் 2-3 மடி பிஞ்சிடும். அதை வந்துட்டு கரையை வரைக்கும் முன்னே நைட்லேயே இருந்து கட்டுவாங்க. நைட்லேயே இருந்து கட்டினாங்கல்ல அவங்களும் தூங்க முடியாது. கரையை வரும்போது சில பேர் கொஞ்சம் தூங்கிட்டு கரையை வந்து கட்டுவாங்க. கரையை வந்து அந்த மீன் இறக்குறது, சங்காயம் இறக்குறது எல்லாமே அந்த ஆட்களுடைய இருந்தது. அந்த வல்லம் எடுத்துட்டு வர்றது எல்லாம் கரையை உண்டு மீன் இறக்க, கொள்ள, விற்க, அந்த கூடை இறை கொடுக்க எல்லாமே ஆட்களுடைய பொறுப்பு. டிரைவர் வந்துட்டு அப்போ ரெஸ்ட் எடுப்பார். அந்த கரையை வந்துட்டால் டிரைவருக்கு கொஞ்சம் வேலை கம்மி, ரெஸ்ட் எடுப்பார். கடல் மேலே முழுக்க முழுக்க டிரைவர் 24 மணி நேரம் 29 மணி நேரம் முழுத்து தான் இருக்கணும். கடல் மேலே ஏதாவது ஒரு மிஸ்டேக்னாலும், ஒரு சின்ன வேலை வந்தாலும், சின்ன வேலைகள் மெக்கானிக் வேலை இருந்துச்சுன்னா இந்த எந்திரத்தில் ஏதாவது பழுதுன்னா அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்க தான் பார்ப்பாங்க. செகண்ட் டிரைவர்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இறங்கி பார்ப்பாங்க. ஏதாவது பழுது நீக்கணும்னா டிரைவர் தான் இறங்கி பார்ப்பார். அதை வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு அதை போய் பார்த்துட்டு வானான்னு சொன்னால் செகண்ட் டிரைவரை பார்க்க சொல்லுவார். தவிர செகண்ட் டிரைவர் அந்த வேலையை செய்ய மாட்டார். ஏன்னா டிரைவர் தான், மெயின் டிரைவர் தான் அதை வேலையை செய்யணும்.
2: இப்போ வந்து ஒரு சில விசைப்படகுகளில் பார்த்தோம்னா ஓனரே வந்து டிரைவராக இருப்பாங்க. அதில் இருக்கிற லாபம் என்னன்னு நினைக்கிறீங்க?
3: ஓனரே டிரைவராக இருக்கிறதெல்லாம் நிறையா. இப்போ பாம்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 போட்டு 95 போட்டுக்கு மேலே கிடக்குதுன்னா ஒரு 65 போட்லையாவது 60 போட்டுக்கு மேலே ஓனர் தான் போவாங்க. ஓனர் போவாங்கன்னா ஓனருக்கு லாபம் தான். அவருக்கும் அந்த சம்பளம், அவர் உழைக்கிறதுக்கு அவர் கஷ்டப்படுறதுக்கு அந்த சம்பளம் போட்டால் தான் அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே வரும். போட்டு தொழில் மட்டும் லாபத்தை பார்க்காம அந்த தொழிலில் இருந்து அவருக்கும் அந்த லாபம் கிடைக்கணும், தொழிலையும் லாபம் கிடைக்கணும். அந்த தொழிலில் லாபம் கிடைச்சா தான் அவர் அந்த காசு எடுக்க முடியும். இல்லாட்டா அவர் உழைக்கிற உழைப்பு எல்லாமே வீணாக போயிடும். தொழிலில் நஷ்டம் வரும்போது வந்துக்கிட்டு அவர் சம்பளத்தோட நஷ்டம், சம்பளம் மட்டும் நஷ்டம் வந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும். சம்பளத்துக்கு கூட நஷ்டம் வரும்போது அவங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும். சம்பளத்து மட்டும் நஷ்டம் வந்துச்சுன்னா சரி நம்ம சம்பளம் தான், மறுநாள் எடுத்துக்கிறலான்னு சொல்கிற ஒரு மன நிம்மதி அவருக்கு இருக்கும். அடுத்தது வந்துக்கிட்டு சம்பளமும் சேர்ந்து தொழிலையும் நஷ்டம் வரும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓனர்னால இது எப்படி இருக்கு. ஆனால் டிரைவர்கள்லாம் அவங்க உழைக்கிற உழைப்புக்கு, அவங்க கஷ்டப்படுறதுக்குன்னு சொல்றது அவங்களுக்கு முழுமையாக அந்த உடல் உழைப்புக்குள்ள காசு அவங்களுக்கு கிடைச்சிடும். ஓனராக கடலுக்கு போறவங்களுக்கு வந்துக்கிட்டு தொழில் நஷ்டம் இருந்துன்னா அந்த காசு கிடைக்காது. அதுதான் ஓனர்.
2: இப்போ ஓனர் வந்து டிரைவராக போற மாதிரி வந்து தொழிலாளியாகவே ஓனர் போறது அந்த மாதிரிலாம் வழக்கம்லாம் இருக்குதா?
3: தொழிலாளியாக வந்துக்கிட்டு அதிகபட்சம் ஓனரு போக மாட்டாங்க. ஓனர் வந்துக்கிட்டு நிறையா அந்த தொழிலை பற்றி எல்லாமே தெரிஞ்சவங்களை தான் இருப்பாங்க. ஓனராக இருந்து டிரைவராக போய் ஓனராக இருக்கிறவங்க தான் இருப்பாங்களே தவிர, அதனால தொழிலில் முழுக்க முழுக்க அனைத்தும் தெரிஞ்சவங்க தான் அந்த டிரைவராக இருந்து ஓனராக வர்றவங்க. அதான் அப்போ வந்துக்கிட்டு பிள்ளைகளை வச்சு அந்த தொழிலை வச்சு பழக்கும் போது பிள்ளைய அவங்க ஓனருடைய பிள்ளைய அந்த தொழில் பார்ப்பாங்க. அதுதான் அந்த தொழிலுடைய அமைப்பு. இப்போ தொழிலில் நம்ம கரையை ஒரு நிறுவனம் பண்ணுறோம்னா நமக்கு கொஞ்சம் வயசாகிற காலத்தில் வந்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை வச்சு ஏற்கும். அதனால வந்துட்டு ஓனர் கரையேற்பார், மகன் கரல் கடலுக்கு போவார். அதனால ஓனருடைய பிள்ளையாக தான் இருப்பார். அந்த ஓனருடைய பிள்ளையாக இருந்தாலும் அவருக்கும் வந்துக்கிட்டு நல்லதுகிட்ட அந்த வரவு செலவு எல்லாம் வேணும். அந்த தொழில் நஷ்டம் வரும்போது அவரும் அந்த காசு எடுக்க முடியாது, மன கஷ்டமாக தான் இருக்கும். தொழில் வந்துட்டு அவர் சம்பளம் மட்டும்னா ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டப்பட மாட்டார், தொழிலில் சேர்ந்து நஷ்டம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் உண்மை.
2: ரொம்ப நன்றி ஐயா அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி பாம்பன் எஃப்எம் நேயருக்கு. நன்றி பாம்பன் சகாயம்.
2: பாடல்களுக்கு அப்புறமா இது நாட்டு பாடல்களை எப்படி இருக்குது அப்படின்றத கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேர் ரவீந்திரன், நான் பிரான்ச் பாமன் பிரான்ச்சில் இருக்கேன்.
2: ஒரு நாட்டு படகில் மண்டாடியாக போகிறவங்களுக்கும் தொழிலாளியாக போகிறவங்களுக்கும் என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும்
3: ஐயா? மண்டாடினா வந்து கானாவில் இருந்து சிபிஎஸ் பார்க்குற வேலை. இந்த இடத்துல வலை விடணும்னா அந்த இடத்துலேருந்து ஓடி வலை விடச்சுன்னா அந்த ஆளுக்களை விளையலக்கு அப்படின்னு சொல்கிறது. காப்பி ஓடுன்னு சொல்லுவாப்பில், கஞ்சி ஊற்றித்தான் கேட்பாப்பில். மண்டாடினா மண்டாடி சொல்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணும். வலையை வாங்கணும், இத்தனை மணிக்கு தான் வலை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் மண்டாடி எழுப்பி சொன்னோடனே அந்த வலையை வாங்கணும். மண்டாடி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்கணும் ஆளுக்கு. அது என்ன பொறுப்பு இல்லாமல் அவங்க மண்டாடியை தான் ஒப்படைச்சிருப்பாங்க அவங்க ஓனர் மாதிரி வந்து. இப்போ நானே மண்டாடியாக ஓடும்போது வந்து 5 பேர் 6 பேர் கடலுக்கு போவாங்க. நான் சொல்கிறத தான் செய்வாங்க. வலை இத்தனை மணிக்கு தான் வாங்கணும், இத்தனை மணிக்கு தான் வலை இழக்கணும், இன்னும் தான் செய்யணும். நம்மளுக்கு மண்டாடி ஆடுனா காணா சுக்கா முடித்து ஓட இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்குது அவங்க அவ்வளோமே நம்மள்ட்ட கூட இங்கே ஒன்று தந்துடுவாங்க. அப்போ நம்ம இருந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த சிபிஎஸ் மார்க்கிலே நம்ம போக வேண்டியதான். இதுதான் அந்த மண்டாடி ஆட்களுக்கு இது ஒரு உடைய உத்தேசம். அவன் மண்டாடினா என்ன கேட்டாலும் சரி, அவங்க மண்டாடி சொல்கிறத தான் கேட்கணும் கடலில். ஆமாம், இந்த இடத்துக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம், இந்த மீன் ஐஸில் வையு, இது நாரிட்டு இது உப்பு வையு, இந்த மீன் இப்படி ஐஸில் வையு, ஐஸை கூட கொஞ்சம் போட்டு வையு அப்படின்னு சொல்கிறதா மண்டாடிக்கு உடைய வேலை. ஆட்களுக்கு இந்த மண்டாடி சொல்லி பார்க்குற வேலை தான் இந்த வேலை ஆட்களுக்கு. நம்ம வேறு எந்த ஒரு இதுவுமே மாற்றமே கிடையாது.
2: இப்போ வந்து ஒரு மண்டாடி அப்படின்றவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து அனுபவம் வாய்ந்தவராக இருக்கணும்?
3: அனுபவம்னா அவனுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அதாவது இப்போ நிறையா இப்போ 4 வருடம் 5 வருடம் மாறி இருப்பார் மண்டாடியாக ஓடி. இப்போ ஒரு வருடத்தில் ஒரு 2 4 வருஷம் போயிருப்பார், பிடிக்கலைன்னா இப்போ வேறு வருடத்தில் போவார், அது மறுவருடத்தில் மண்டாடியாக போவார். அந்த மண்டாடியை இத்தனை வருடத்தில் போனாலும் அவர் ஆட்கள்கிட்ட என்ன சொல்கிறாரோ அவர் மண்டாடி சொல்கிறாரு தான் ஆளுக்கு பார்க்கணும். ஏன்னா அவருக்கு எல்லாமே அனுபவம் இருக்குது. இந்த சிபிஎஸ் பார்க்குறது, என்ன மார்க்கில் கொண்டு வள விடணும், எத்தனை மைலேஜ் போடுறது, எல்லாமே அவருக்கு மண்டாடிக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் ஆட்களுக்கு தெரியாது. அதனால் மண்டாடி சொல்கிறது தான் அதை கேட்கணும். சாப்பிட்னா சாப்பிட்ணும், சோறாக்கணும் சோறாக்கணும், கஞ்சி ஊற்றணும்னா கஞ்சி ஊற்றணும், இப்போ மீன் ஐஸில் வையணும் ஐஸ் வைக்கணும், நாரண மீனை உப்பில் கிழிச்சு வையு, மற்ற மீன் ஐஸில் வையு, இப்படி தான் பார்க்கணும். மண்டாடி என்ன சொல்கிறாரோ மண்டாடி இருக்கிற இடத்துல, காணாவில் இருக்கிற இடத்துல சோறு வைக்கணும், கஞ்சி கொடுக்கணும், எல்லாமே அவருக்கு கொடுக்கணும். இப்போ நகரம் போட்டு வலை விட்டு கிடக்கோம்னா இப்போ வெள்ளம் ஓடாது ஒரு இடத்துல கிடக்கும். அப்போ அவர் சொல்லுவார், 10 மணிக்கு வள வாங்கணும், 12 மணிக்கு வள வாங்கணும், விடியா விடியாக்கால 4 மணிக்கு வள வாங்கணும் அப்படின்னு. மண்டாடி தான் அதுக்குள்ளே பொறுப்பு எல்லாமே. ஆளுக்களுக்கு இந்த இது கிடையாது. மண்டாடி சொல்கிறத தான் கேட்கணும் ஆளுக்க. ஆமாம், அப்படி இல்லைன்னா வந்து சொல்லிடுவார் கரையை வந்து சம்மாட்டிட்டு மண்டாடி வந்து, என்ன உங்கள் நீங்கள் சேர்த்து விட்ட ஆள் வேலை பார்க்குறது சரியில்லையே குள்ளையே. அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அவர் நம்மளை நல்லா வச்சுக்கிடுவார், நம்மளை ஒரு ஆளாகவே வச்சுக்கிடுவார். அந்த மண்டாடி மண்டாடியே நம்ம மண்டாடிட்டு நம்ம நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது. நம்மளை ஆட்களை பாசமாக வச்சுக்கிறது சீத்தின்னு சொல்லக்கூடாது. மண்டாடி சொன்னாரா சரி, இன்னும் இல்லைலாம் சரி, அது பார்க்க என்ன போகிறோம் செய்கிற அந்த வேலையை பார்க்க என்ன கொள்றேன்னா அது வேறு. எரிச்சப்படக்கூடாது, எரிச்சப்பட மறுநாள் சம்மாட்டிட்டு வந்து சொல்லிடுவான். எரிச்சப்படாமல் சரி அவனே சொல்லுவான், ஏன்னா நீங்கள் சேர்த்து விட்டாலும் நல்லா ஆளுனே அப்படின்னு மண்டாடியாகவும் சம்மாட்டியே சொல்லுவார். இதுதான் இதில் ஒன்று.
2: இப்போ வந்து ஒரு சம்மாட்டியே மண்டாடியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற நன்மைகள்லாம், அதாவது லாபம் என்ன?
3: மண்டாடினா அவருக்கு வந்து இப்போ மண்டாடியாக ஒரு ஆள் அனுப்பி ஓனராக போகிறான்னா இப்போ அவனுக்கு 10,000 ரூபா பங்கு கிடைக்கணும். அந்த 10,000 ரூபா சம்மாட்டி கிடைக்கும்ல, அதுதான் இதில் ஒன்று. இப்போ பாதி பங்கு சம்மாடி வந்து கடலுக்கு போயிட்டாருண்ணா, மண்டாடியாக போயிட்டாருண்ணா ஆள் இல்லாமல். இப்போ டீசல் ஐஸ் செலவு எல்லாமே போக எவ்வளோ எத்தனை லட்சத்துக்கு ஓடுதோ அதில் பாதி எடுத்துருவாங்க வள்ளத்துக்கு. பாதி வள்ளத்துக்கு எடுத்தது போக மிச்சம் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருக்கு எவ்வளோ ஓடுதோ. இப்போ 1 லட்சமா 2 லட்சமா இருக்குது, 4 லட்சத்துக்கு போக 2 லட்சம் டீசல் ஐஸ் போக, 2 லட்சம் 4 லட்சம் இருந்தால் 2 லட்சத்துக்கு லாக்கா எடுத்துருவாங்க வள்ளத்துக்கு தனியாக போகுது. அப்போ 2 லட்சம் இருக்குது, அந்த 2 லட்சத்தை நினைச்சுவாங்க. இப்போ சம்மாட்டி கடலில் போயிருக்கானுவீங்களேன், இப்போ ஆளுக்கு 20,000 ரூபா கிடைக்கணுவீங்களா? அப்போ மண்டாடியாக போனால் சம்மாட்டிக்கு அது கிடைக்காதுல்ல. அப்போ மண்டாடி போல் சம்மாட்டி போயிருக்காருல, இந்த 20,000 ரூபா மண்டாடி தானே சும்மா கொடுக்கணும், அந்த காசு அது ஓனருக்கு கிடைக்கும் 20,000 ரூபா.
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம்.
1: பாடல்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நாத்திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க

மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது

0: மாத்திப்போம். நம்ம மீன்பிடி தொழிலோட பரிணாமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பல படிகளை தாண்டி வந்திருக்கு. கொஞ்சம் நம்ம வந்து பழைய காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சினிமா டைலாக்ல வரும், கொஞ்சம் அங்கே பாருங்க அப்படின்னு மேலே காட்டுவாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுமரத்தில் போய் சின்ன சின்ன வலைகளை விட்டு கரையில் இருந்து ரொம்ப தூரம் போகாமல் அன்றைய தேவைக்கான மீனை மட்டுமே பிடிச்சிட்டு வர்றது தான் நம்மளுடைய தொழில். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய வத்தைகள் வந்தது, அதுக்கப்புறமா நாட்டுப்படகுகள், இப்போ விசைப்படகுகள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கான நம்மளுடைய தேவைகளும் நமக்கான வருமானமும் அதிகமாக இருக்குது. அன்றைய தினங்களை போல இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வணிக மீன்பிடித்தல் அதிகமாயிருச்சு. சரி, ஒரு விசைப்படகையோ இல்லைனா நாட்டுப்படகையோ இயக்குறதுக்கு, அதாவது கடலுக்கு எடுத்துட்டு போறவங்க யாரு, மன்றாடி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணி அப்படின்னு சொல்லலாம். இந்த பணியை செய்கிறதுக்கு தனித்திறமை, பொறுப்புகள், இதையெல்லாம் தவிர்த்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பல பண்புகள் இதுக்கு தேவை. இதை விட பெரிய கப்பல்கள், இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஒரு விசைப்படகு, அதுதான் பெரிய கப்பல்களாக இருக்குது நம்மளுடைய பகுதியில். இதை தவிர்த்து சொகுசு கப்பல்கள் இல்லைனா வந்து கப்பற்படையில் என்னென்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கும் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0 1 2 7 99 000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாத்திவோம். ஒரு மன்றாடிக்கோ இல்லைன்னா ஒரு டிரைவருக்கோ ரெண்டு பேர்ல இருக்கிற பணிகள்ல குறிப்பிடத்தக்க பணி என்ன அப்படின்னா, நம்மளோட விசைப்படகோ நாட்டுப்படகோ எந்த இடத்துல போகணும், எந்த திசையில போகணும், எங்க வலைய விடணும், கரைக்கு எந்த நேரத்துல திரும்பணும், இந்த மாதிரியான பணிகள் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும். இப்போ ஒரு டிரைவருக்கு கீழே யார் இருப்பாங்க? செகண்ட் டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறமா தொழிலாளிகள் இருப்பாங்க. இதே மாதிரி தான் கப்பல் துறைகள்லையும் கூட நிறைய துறைகள்லாம் இருக்குது. டெக் துறை, பொறியியல் துறை, பணிகள் துறை, அப்புறமா இன்னும் நிறைய துறைகள் இருக்குது. டெக் துறை இருக்குதுல்ல, இது ஒரு அதிகாரிகளுக்கான துறை அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக் துறையில தான் கேப்டன் இருப்பாங்க, அப்புறமா வந்து சீஃப் ஆஃபீஸர் இருப்பாங்க, செகண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. இந்த மாதிரி தலைமை அதிகாரிகளும் இரண்டாம் நிலை அதிகாரிகளும் இருக்கிறது தான் டெக் துறை. சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு மாலுமிகள் துறை அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகள் தெரியும். அதாவது ஒரு மாலுமியாக மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலைகளை செய்கிற ஒரு அதிகாரிகளுடைய குழு தான் இந்த டெக் துறை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பொறியியல் துறை. இந்த பொறியியல் துறையை பற்றி நீங்கள் ஒரு சிந்தனையில் இருப்பீங்க, கண்டிப்பாக அதுவும் கூட உண்மையாக இருக்கலாம். ஆனால் உண்மையான இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தேவன்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டு கோட்டை பக்கத்திலே கொட்டை பார்த்து வைக்கிறவே, பட்டணத்தில் வந்த பின்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான், மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மகரதிய

காசும் மேக இல்லாத கொஞ்சம் மாத்திரியே அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே அருகாசும் மேக இல்லாத கொஞ்சம் மாத்திரியே இந்திரனின் ஊர்வசியே என் தோட்ட மல்லிகையே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாத்திபோன். நம்ம மீன்பிடி தொழில முன்னாடி கடலுக்கு போகும் பொழுது துடுப்பு தான் பயன்படுத்தினாங்க. அதாவது இப்ப நம்ம பகுதியில சொல்லணும் அப்படின்னா வந்து தண்டி இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்கு நம்மளுடைய பகுதியில வந்து இல்லைன்னா வந்து மீன்பிடி தொழில இன்ஜின் அப்படின்றது பொருத்தப்பட்டுச்சோ அதுக்கப்புறமா வந்து கடலோட போராடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வாப்பா நான் பாத்துக்கிறேன் உன்னைய, நீ அலானான்னு பார்க்கலாம் அப்படின்னு போட்டி போடுறதுக்கு, கடலோட போட்டி போடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். கப்பல் துறையில இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அதாவது பொறியியல் துறை இவங்களுக்கான வேலைகள் என்ன? முதல்ல கப்பலுடைய இன்ஜின் அது வந்து சரியா இருக்குதா, அதில் வந்து டீசல்லாம் சரியாக சப்ளை ஆகுதா அப்படின்றத பராமரிக்கிறது இவங்களுடைய வேலையாக இருக்கும். அதே போல் கப்பலில் இருக்கிற ஹோட்டல்ஸ் அது வந்து சரியாக இருக்குதா, அதோடைய வசதிகள் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்றதையும் வந்து இவங்க பராமரிப்பு செய்வாங்க. குறிப்பாக இந்த பொறியியல் துறைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து தீயணைப்பு பயிற்சி அவங்களுக்கு தரப்பட்டிருக்கணும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு முதலுதவி செய்ய தெரியணும். இது எல்லாமே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுடைய வேலையாக இருக்கும். அதே மாதிரி சரக்கு கப்பல்களாக இருக்குது அப்படின்னா சரக்குகளை ஏற்றும் பொழுதும் இறக்கும் பொழுதும் வந்து கியர் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது இவங்களை தான் இருப்பாங்க. இந்த பொறியியல் துறை எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா தலைமை பொறியாளர் அதாவது சீஃப் இன்ஜினியர், அப்புறமா வந்து இரண்டாம் நிலை பொறியாளர் அதாவது செகண்ட் இன்ஜினியர், அப்புறமா தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஜினியர், ஒரு மோட்டார் மேன் இருப்பாங்க, அப்புறமா ட்ரெயினிஸ் இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த துறையுடைய வடிவமைப்பாக இருக்கும். இதே மாதிரியே பல துறைகளுக்கும் வந்து அதோடைய வடிவமைப்புன்றது மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த துறைகள் அதாவது முதல்ல பார்த்த டெக் துறையும் இரண்டாவதாக பார்த்த பொறியியல் துறையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு கப்பல் துறையில். இதை தவிர்த்து இன்னும் முக்கியமான துறைகளும் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் திபோம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறது ஒரு மூணு விஷயத்துக்காக தான். முதல்ல உணவு, ரெண்டாவது உடை, மூணாவது உறைவிடம், அதாவது வீடு. நல்லா பசியாக இருக்கும் பொழுது அம்மா சமைக்கிற சமையலில் தாளிக்கிற சவுண்ட் இருக்குதுல்ல, அது எவ்வளோ ஒரு நல்ல சத்தமாக இருக்குதுல்ல. இப்போ நம்ம எல்லாருமே வந்து கரையில் இருக்கிறோம். கடலில் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கும்? அவங்க வந்து மாத கணக்கில் இருக்காங்க, அவங்களுக்காகவே வந்து சமையல் துறையும் இருக்கும். இது வந்து பணித்துறை அப்படின்னு சொல்லலாம், ஸ்டீவர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள்லையும் தலைமை சமையல்காரங்க இருப்பாங்க, அதாவது வந்து சீஃப் குக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நிறைய அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு மெனுவை போட்டு அந்த மெனு படி வந்து இவங்க சமைப்பாங்க. கடல் மேலே அவங்களுக்கு வந்து உடல்லாம் சரியாக இருக்குமா, எல்லா நேரத்துலையும் இப்போ நம்மளே கடலுக்கு போகிறோம், டக்குன்னு ஒரு வாந்தி வந்தது, டக்குன்னு நம்மளுக்கு வந்து மயக்கம் வருது, இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, அதே மாதிரி தானே அவங்களும். அதனால் அவங்களுக்காகவே வந்து மருத்துவர்களும் கூட வந்து இந்த கப்பல் துறையில் இருப்பாங்க. அவங்களோட சேர்த்து செவிலியர்களும் கூட இருப்பாங்க. இன்னும் நிறைய வசதியான சொகுசு கப்பல்களில் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது வருமானத்துறையும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல வேலைகள் வந்து கப்பல் துறைகளும் சொகுசு கப்பல்களும் நம்மளுக்கு தரும். நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கப்பலில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்குது, ஆனால் அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்படின்றது தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா தேடுங்க, நிறைய தேடுங்க. உங்களுக்கு ஒரு மாலுமியாகணும்னு ஆசை இருக்கா, கண்டிப்பாக அதுக்கான பணிகளுக்கு என்ன செய்யணுன்றதை தேடுங்க. இல்லையா, நீங்கள் நல்லா சமைப்பீங்களா, கப்பல்லையும் போய் சமைக்கலாம். இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா, கப்பல் துறைக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து நம்ம தேடினா தான் கிடைக்கும். அதனால நம்ம தேடும் பொழுது தான் நமக்கான வெற்றிக்கான கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அருமையான கருத்துக்களோடு உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாத்தி போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ம் வகுப்புல இருந்து 8ம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு

அலைப்பா இதே நிகழ்ச்சி கேட்க வந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் இதமான இரவு வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோட சொல்றது நான் சுல்தானா. 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ப அமிர்தவள்ளி எழுதின கடைசி தோசை. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள போலாமா? எல்லாரும் அவரை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவரோட முகவாய்க்கட்டுல ரத்தம் வழிஞ்சபடி சிரிச்சிட்டு இருந்தார். அந்த சிரிப்பு கள்ளும் கபடும் இல்லாத குழந்தையோட சிரிப்பு போல இருந்துச்சு. குழந்தை மாதிரி சிரிக்கிறதுனால அவர் ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது. 70 வயசு நெருங்கிட்டு இருந்த ஒரு வயதான முதியவர். அவரோட உயரம் ஒரு 6 அடி இருக்கும். அவ்வளவு ஈஸியா அவரை யாரும் அசைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் கனமான ஆளு. குறைஞ்சது ஒரு 75 கிலோவாச்சும் இருப்பார். அவரு நடந்து 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நகர்ந்து போறது கூட அவருக்கு நத்திய காட்டிலும் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. 10க்கு 10 ரூம்ல தங்கி இருக்கிற அவருக்கு பசி வரும்போது மட்டும்தான் அவங்க மனைவியே ஞாபகத்துக்கு வருவாங்க. தொடக்கூடிய தூரத்துல இருந்தா கொஞ்சமா அசைஞ்சு தன்னோட வயித்துல கை வச்சு சைகை மொழியில தனக்கு சாப்பாடு வேணும்னு கேப்பாரு. பக்கத்துல யாருமே இல்லாதப்போ கை நீட்டி யாரையும் கூப்பிட கூட முடியாம இருக்கும்போது மெதுவா நத்த போல நகர்ந்து போய் அவரு அறையோட கதவு கிட்ட போய் அப்படியே செவுத்த பிடிச்சு மெல்ல மெல்ல நகர்ந்து வாசல் படிக்கு போய் உட்கார்ந்துப்பாரு. சில நேரங்கள்ல அந்த ஐயாவோட ஆடை சரியா இருக்கும். ஆனா பல நேரங்கள்ல அவர் கட்டியிருந்த கைலி கூட மெல்ல அவிழ்ந்து போயிருக்கும். களைஞ்சு போயிருக்கிற அவரோட கைலிய அவர் மனைவிதான் வந்து சரியா கட்டி விடுவாங்க. அதுக அளவுல ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த தெருல நினைவு தப்புன இவர 1 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ கண்டிப்பா வந்து பாக்குற ஒரே ஆள்னா அது ஈஸ்வரி மட்டும்தான். வெளியூர்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க. 20 வருஷம் கடந்தாலும் கல்யாணம் ஆகி வந்த முதல் நாள்ல உள்ளார்ந்த அன்போட அவரை அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுற ஒரே பொண்ணுனா அது ஈஸ்வரி மட்டும்தான். தன்னால முடிஞ்ச உதவிய அந்த ஐயாக்கு ஈஸ்வரி மனசார பண்ணுவாங்க. ஆனா அத கூட அந்த தெருல இருக்கிறவங்க கிண்டலும் கேலியுமா பேசிப்பாங்க. ஏண்டி ஈஸ்வரி, உனக்கு என்ன தலைவிதியா? அவரு 4-5 வருஷமா இப்படித்தான் இருக்காரு. பெத்த பிள்ளைங்களே ஊரோட இருந்தும் வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. கட்டுன பாவத்துக்கு அந்த லட்சுமி அம்மா தான் அம்பிட்டு கஷ்டப்படுது. போதாத குறைக்கு நீயே உதவி பண்ற, உனக்கு இது தேவையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அன்னைக்கும் ஒருத்தர் அப்படித்தான், ஏன் இப்படி வேலை பண்ற, உனக்கு இதெல்லாம் தேவையா? பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எல்லாம் ஏன் நீ உதவி பண்ற? அதுவும் ஒரு வயசான ஆளு, அவருக்கு ஏன் நீ உதவி பண்றன்னு 4-5 முறை கேட்டுட்டார். கோவப்பட்டு திட்ட கூட செஞ்சிட்டார். ஆனா அதுக்கு அந்த அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? கடைசி தோசை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்னா ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். இங்க பாருமா ஐஸ்வரி, உனக்கு இது தேவையில்லாத வேலை. அந்த ஐயாக்கு பெத்த பிள்ளைங்க இருந்தும் அவர் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, நீயே தேவையில்லாம உதவி பண்ற. இங்க பாரு, தேவையில்லாம உன்னோட தலையில பாரத்தை தூக்கி வச்சுக்காத, அப்புறம் உனக்குதான் அது பிரச்சனையில வந்து முடியும். என்னன்னே பேசுறீங்க, எனக்கும் இந்த வயசுல ஒரு அப்பா இருக்காருன்னு, அவர் இப்படி இருந்தா பாத்துட்டு நான் சும்மாவா இருப்பேன்? பாவம் லட்சுமி அம்மா, ஒரு ஆளா இருந்துகிட்டு எம்பிட்டு கஷ்டப்படுறாங்க. பக்கத்து வீட்டுலதான் இருக்கேன், ஒரு எட்டு உள்ள போய் என்னால முடிஞ்ச ஒத்தாசைய பாக்குறதுல நான் இன்னும் ஒரு ஜான் குறைஞ்சு போயிட மாட்டேன். என் அப்பாக்கு நான் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு மனசாரத்தான் நான் பண்றேன் அப்படின்னு அன்னைக்கு ஈஸ்வரி அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் ஒரு வார்த்தை அந்த ஐயாக்கு ஏன் நீ உதவி பண்றன்னு ஈஸ்வரி அக்காவை பார்த்து கேட்கவே இல்லை. அந்த வயசான ஐயாக்கு தன்னோட நாலு பிள்ளைங்களோட முகமும் குரலும் நினைவுல இருக்கிறத போலவே ஈஸ்வரியோட குரலும் முகமும் நல்லா மனசுல பதிஞ்சு போயிருந்துச்சு. அவர் எப்பெல்லாம் ஈஸ்வரிய பாக்குறாரோ அப்பெல்லாம் வாஞ்சையோட சிரிப்பாரு. லக்ஷ்மி அம்மா இல்லாத நேரங்கள்ல அவர் ஈஸ்வரிய பாக்குற பார்வை தெய்வத்தை பாக்குற மாதிரி இருக்கும். உதவிக்கு யாருமே இல்லாதப்போ நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றது இருக்கு, அதுக்கு ஈடு இணையே இல்லை. ஈஸ்வரி அக்கா அவங்களால முடிஞ்ச உதவிய அந்த ஐயாக்கு பண்ணுவாங்க. அவர் தூங்கும் போது போர்வையை போத்தி விடுறது, சாப்பாடு எடுத்து கொடுக்கறது, காலுக்கு தைலம் தேய்ச்சி விடுறது, அப்புறம் நடக்கும்போது கையை பிடிச்சு மெல்ல நடத்தை கூட்டிட்டு போறதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை மன நிறைவோட பண்ணுவாங்க. மேற்கொண்டு அவங்க பண்ற உதவினா கால் கைக்கு நகை வெட்டி விடுறது, அப்புறம் முகத்தை கழுவி விடுறது, இந்த மாதிரி சின்ன குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அந்த அக்கா பாத்துப்பாங்க. லக்ஷ்மி அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறத பார்த்து ஈஸ்வரி அக்காக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அப்ப கூட லக்ஷ்மி அம்மாக்கு தன்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த வயசான ஐயாவோட வாயில ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. அத பார்த்து ஒண்ணுமே புரியாம அவரோட ரத்தத்தை துணியால ஈஸ்வரி அக்கா துடைச்சிட்டு இருந்தாங்க. தாத்தாவோட வாயில இருந்து ரத்தம் வழியும் போது லக்ஷ்மி அம்மாக்கு ரொம்ப பயமா போச்சு. அங்க இருக்கிறவங்க நாலஞ்சு பேரும் அந்த வீட்டுல வந்து கூடி நின்னுட்டாங்க. அப்பதான் அந்த தெருல இருக்கிறவங்களுக்கு அந்த ஐயாக்கு முடியலன்ற விஷயமே தெரிஞ்சது. அது வரைக்கும் பட்டும் படாமலும் என்னன்னா என்ன, ஆமானா ஆமா, இருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக வர இருந்தாங்க. அன்னைக்கு மட்டும்தான் லக்ஷ்மி அம்மாவோட வீட்டுல சரியான கூட்டமா இருந்துச்சு. அப்ப கூட ஈஸ்வரி அக்கா அந்த ஐயாவோட வாயில வழியிற ரத்தத்தை துணியால தொடச்சு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. மாத்தி மாத்தி லக்ஷ்மி அம்மாவும் ஈஸ்வரி அக்காவும் துணியால அந்த ரத்தத்தை தொடச்சு விட்டபடி இருந்தாங்க. விஷயத்த கேள்விப்பட்டு அந்த ஐயாவோட நாலு பிள்ளைங்களும் அவரோட மருமகளுங்களும் வீட்டுக்கும் வந்தாச்சு. கடைசி தோசை அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
7: நானா

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.
3: என்ன ரத்தம் இப்படி ஊத்துது? ஒரு அளவு தண்ணி இல்லாம எங்கிருந்துதான் இவ்வளவு ரத்தம் வருதுன்னு தெரியலையே. லட்சுமி அத்தை போட்ட சாப்பாடு எல்லாம் இப்படி ரத்த ஆறா ஓடுது. ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டம்னு புரியலையே. ஏன் அத்த, எப்ப இருந்து மாமாக்கு இப்படி ரத்தம் ஊத்துது? இன்னைக்கு காலையில இருந்துதாமா. இப்படி ஆச்சுன்னு தெரியல, வாயில இருந்து ஊத்திட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு துணிய வச்சு தொடச்சு சரி பண்ணியாச்சு, ஆனாலும் ரத்தம் நிக்கலமா. வாய்க்குள்ள எதுவும் புண்ணு இருக்கா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? இவர் இதுல இடிச்சுட்டாரான்னு ஒன்னும் தெரியலம்மா. ரொம்ப படபடான்னு இருக்குமா. மாமா படுத்த இடத்துல கூர்மையா ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க அத்த, ஏதாச்சும் இடிச்சிருக்க போது. நான் பாத்துக்கிறேம்மா. ஏன் அத்த ரொம்ப விசனப்படுறீங்க? நான் அக்கறையில தானே பேசுறேன். அக்கறை இருந்தா இப்பதான் வருவாங்களோ. இவருக்கு முடியாம போயி பல வருஷம் ஆச்சு. எத்தனை முறை போன் போட்டு கூப்பிட்டுருப்பேன், கண்டுக்காம இருந்துட்டீங்களே. முடியாம இருக்கிறனால இப்ப பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா இல்ல வேற எதுக்காச்சும் வந்தீங்களா? இதுக்குத்தான் இந்த மனுஷங்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு. யாருக்கு வந்துச்சு இப்ப அசிங்கம்? எனக்கு தானே. மத்த மூணு பேர் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துறீங்களா அத்த? உங்களோட மத்த மூணு மருமகளுங்களும் உங்களுக்கு வசதி, நான் மட்டும் உங்களுக்கு ஏழனும் என்ன? அப்படிலாம் இல்லம்மா, நான் இருக்கிற நிலைமைக்கு உன்கிட்ட சண்டை போடுறது கூட என்கிட்ட திராணி இல்ல. ஆதங்கமோ எனக்குள்ள அதிகமா இருக்கு. நீ அக்கறைப்பட்டு பேசுறேன்னா நான் ஆதங்கப்பட்டு பேசுறேன். இப்ப நானும் செய்வ தெரியாம நிக்கிறேன், என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. வார்த்தையால ஒருத்தவங்க மனசுல இருக்கிற காயத்தை ஆத்த முடியும்னா எவ்வளவோ என்னோட காயங்களுக்கு நீ மருந்தா ஆத்திருக்கணும். ஆனா அதெல்லாம் நடக்காம போச்ச. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டே நான் ஒத்தாளா கஷ்டப்படுறேன். யாரோ எவரோன்னு தெரியாத பக்கத்து வீட்டு புள்ளெல்லாம் வந்து உதவி செய்யுது. ஆனா உங்க நாலு பேருக்கும் கண்ணு தெரியாம போச்சுல. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போறதுக்கு தானே வந்திருக்கீங்க? அது வெளிப்படையா சொல்லிருங்க. மூடி மறைச்சு பொய்யா பாசம் காட்டுற மாதிரி யாரும் நடிக்க வேணாம். அப்படி என்ன இருக்கா அவர்கிட்ட சொத்து? என்னமோ 4 ஏக்கருக்கு நிலமும் பெட்டி நிறைய தங்கமும் வச்சிருக்கிற மாதிரி பேசுறீங்க. இந்த இத்து போன வீடு மட்டும்தானே இருக்கு. இதை விட்டா வேற என்ன சொத்து இருக்கு? போது போது, உங்க சண்டையை நிப்பாட்டுங்க. இப்ப அப்பாக்கு முடியாம இருக்கு, அவர் முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு மூத்த மகன் கோபத்தோட பேசிக்கிட்டு வந்தாரு. தான் அப்பாவோட வாயில வடிகிற உமிழ் நீரையும் ரத்தத்தையும் அவங்க மூத்த பையன் தண்ணியால தொடச்சு மெல்ல எடுக்க ஆரம்பிச்சாரு. தான் மூத்த பையனோட முகத்தை பார்த்து அந்த ஐயா அப்படி சிரிச்சாரு. ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும் போதும் அவரு முகம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எப்பா என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் இப்படி ரத்தம் கொட்டுதுப்பா? நீ பாட்டுக்கு அமைதியா தானப்பா இருப்ப, என்னாச்சுப்பா உனக்கு அப்படின்னு அந்த ஐயாவோட மூத்த பையன் கேக்கும் போது அப்ப கூட அந்த ஐயா மெல்ல சிரிச்சாரே ஒழிய எதனால அப்படி ஆச்சுன்னு சைகை மூலமா கூட சொல்லல. கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி டாக்டரை வீட்டுக்கு வர வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கதையில என்னென்னவோ ஆயி போச்சு. அந்த ஐயா உயிர் பழைச்சிருப்பாங்களா, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. பெரியாஸ்பத்திரிக்கு போன் பண்ணி டாக்டரும் ஒரு வழியா தாத்தாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டார். அவரை செக் பண்ணி பார்த்தப்பதான் அவர் உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்கிற விஷயம் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் தீயா பரவ ஆரம்பிச்சுச்சு. அதுலயும் சோகமான விஷயம் என்னன்னா, அந்த ஐயா அவங்களோட கடைசி தருணத்துல இருக்காங்கன்னு டாக்டர் கைய விரிச்சிட்டாங்க. அப்பதான் அந்த நொடியிலதான் லக்ஷ்மி அம்மாவோட 4 பசங்களும் அவங்களோட மருமகளுங்களும் சொத்த பிரிக்கிறதுல ஆயத்தமா ஆனாங்க. அந்த ஐயா முடியாம கடக்கிறது கூட அவங்களுக்கு பெருசாவே தெரியல. ஒன்னு மாத்தி ஒன்னு சண்டை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சுச்சு. அப்பா படுத்த படுக்கையா, அதுவும் மரண படுக்கையில இருக்காரு, அவரை எப்படி கடைசி தருணத்துல பாத்துக்கிறதுன்னு அவங்களோட பசங்க 4 பேரும் யோசிக்கவே இல்லை. வீடை எப்படி பிரிக்கலாம், அப்பாவோட சொத்தை இப்படி 4 பிரிச்சு அது சண்டை வராம பாத்துக்கலான்றது மட்டும்தான் அந்த 4 பசங்களோட பேச்சாவே இருந்துச்சு. இங்க பாருங்கடா, அப்பாவுக்கு முடியலையாம், அவரு ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டார் போல. இப்பவே சொத்தை பிரிக்கிறதுல ஆயத்தம் ஆயிட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் நம்மளோட கஷ்ட காலம்லாம் பறந்து போயிரும். வீட்டுக்கு மூத்த பிள்ளையா சொல்றேன், இந்த வீட்டோட முக்காவாசி இடம் என் பேர்லதான் இருக்கணும். பாதி இருக்கிறத ஆளுக்கு ஒன்னா பிரிச்சுக்கோங்க, சண்டை போடாம இருந்துக்கங்க. ஏன்னா உங்களை வளர்த்து ஆளாக்குறதுல நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு உழைச்சு உங்களை பாத்துக்கிட்டாரோ அதை விட அதிகமா நான் பாத்திருக்கேன். அதுக்காக வாச்சும் இந்த வீட்டோட பாதி பங்கு எனக்கு வந்தாகணும். ஆனா நியாயப்படி முக்காவாசை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மிச்சத்தை நீங்க அழகாக பிரிச்சுக்கோங்க. நீ என்னடா உழைச்சு கிழிச்ச, இங்க பாரு இந்த வீட்டுல எல்லாருக்கும் சமமான பங்கு இருக்கு, நீ மட்டும் முக்காவாசி எடுத்துட்டு போனா அப்புறம் நாங்க என்ன பண்றதா? இங்க பாரு, நல்லா கேட்டுக்க, சமமா 4 பேருக்கும் பிரிச்சுதான் பங்கு வரணுமே ஒழிய உனக்கு மட்டும் அதிகமா போச்சுன்னா இங்க நடக்கிறதே வேற. அப்பாக்கு உடம்பு முடியாம போனதுக்கு எது காரணம் நினைக்கிற? குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்தது மட்டும் இல்லாம நிமிஷத்துக்கு பீடி குடிக்கிறது சுருட்டு குடிக்கிறதுன்னு குடிச்சா அப்ப உடம்பு என்னத்துக்கிட்ட ஆகும்? இப்படித்தான் ஆகும், சுகரு ஹார்ட் அட்டாக்னு எல்லாம் இலவச இணைப்பா வந்துருச்சு. அப்புறம் போக வேண்டிய இடத்துக்கு போய்தானே ஆகணும், என்ன பண்ண முடியும்? நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் இதுதான் நிஜம். ஆமா, நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னே வை, ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. சொத்த சமமா பிரிச்சு வாங்கலன்னா நாளைக்கு உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். நீ வீட்டுக்கு மூத்த புள்ளனா நான் வீட்டுக்கு 2வது புள்ள. உனக்கு இருக்கிற நியாயம், உனக்கு இருக்கிற தர்மம், உனக்கு இருக்கிற நேர்மை எனக்கும் இருக்கு. எனக்கு எப்படி நீ பிரிச்சு கொடுக்கறியோ அதே மாதிரிதான் எனக்கு அடுத்து இருக்கிற 2 பேருக்கும் நீ கொடுக்கணும். நியாய தர்மத்தை பத்தி என் கிட்ட பேசாத, இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்க பாரு. மூத்த புள்ளைன்னு உன்கிட்ட மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், அது தாண்டி என்கிட்ட எதுவும் பேச வச்சிடாத. தன்னோட பிள்ளைங்க தன் வீட்டுக்காரர் மரண படுக்கையில இருக்கும்போது கூட சொத்த பிரிக்கிறது எப்படி காசு வாங்குறதுன்னு யோசிக்கிறாங்களே ஒழிய அப்பாக்கு முடியாம போச்சே அவரை எப்படி பாத்துக்கிறதுன்னு ஒரு வார்த்தை பேசாம போனது நினைச்சு லக்ஷ்மி அம்மா ரொம்ப நொந்து போனாங்க. அனுசரணையா அவங்க அப்பா கிட்ட வந்து, நாங்க இருக்கோம்ப்பா, உங்களை நாங்க பாத்துக்கிறப்பான்னு ஒரு பையன் கூட சொல்லாம போனதை நினைச்சு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. யாரோ எவரோன்னு இருக்கிற ஈஸ்வரி அக்கா தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருந்து நல்ல துணையா இருந்தாங்க. அது மேலும் மேலும் லக்ஷ்மி அம்மாக்கு கோபத்தை தான் அதிகப்படுத்துச்சு அவங்க பிள்ளைங்க மேல. காசு பணம் தான் முக்கியமா போச்சு, பெத்த அப்ப கண்ணு முன்னாடி தெரியல. லக்ஷ்மி அம்மா அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கும் போது அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து, ஏண்டே லட்சுமி, அதான் ஐயாக்கு முடியலன்னு தெரியுதுல, ஆட்டோ பிடிச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போக வேண்டியதானே, டாக்டர் எதுக்கு வீட்டுக்கு வர வச்சிங்க? ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண சொல்றக்கா? என்ன பண்ண சொல்ற? அது எனக்கு தெரியாதா? இங்க வந்திருக்கிற 4 பேருக்கும் காசு பணம் தான் முக்கியமா போச்சுக்கா. பெத்த அப்பா கண்ணு முன்னாடி தெரியல. இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் எந்த மூஞ்சி வச்சுட்டு பேச சொல்ற? எதுக்கு இங்க வந்தாங்கன்னு இருக்கு இவங்க நாலு பேரும். வந்திருக்கமே ஒத்தாசையா கூட இருந்து பாத்துப்போமே, ஆறுதல் குடுக்கற மாதிரி பேசுவோமேன்னு ஒருத்தன் பேசுறானா? வீட்டை எப்படி பிரிக்கலாம், அதுவும் சரிசமமா பிரிக்கலான்னு கேவலமா பேசுறாங்க. இப்படிப்பட்டவங்க எனக்கு பிள்ளைங்களா பிறந்ததுக்கு எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. முதல்ல இந்த நாலு பேரையும் வீட்டை விட்டு போ சொல்லுக்கா. என்ன மேலும் மேலும் ஆதங்கப்படுத்துறாங்க. நான் தேம்பி அழுகிறது கண்ணுக்கு தெரியல, அந்த மனுஷன் படுத்த படுக்கையா இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. அது எல்லாத்தையும் விட கண்ணை மறைச்சிட்டு காசு நிக்குது. மகனுங்க தான் அப்படி இருக்கானுங்கன்னு பார்த்தா வந்த மருமகளுங்களும் அவனுங்களுக்கு மேல இருக்காளுங்க. எல்லாம் என் விதி. ஒரே ஒரு ஆசைதான், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த மனுஷனை பத்திரமா எப்படி பாத்துக்கிறனோ, அந்த மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் அவரை நான் நல்லபடியா அனுப்பி வைப்பேன். எந்த குறையும் இல்லாம இவனுங்கள்ட்ட போய் நான் நிக்க மாட்டேன், இவனுங்க காலையும் விழமாட்டேன். எப்பா காசு கொடுப்பா, கடைசியில பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணணும். உன்னோட உதவியிலதான் இந்த விஷயமே நடக்க போகுது, உன்னோட ஆறுதல்லதான் இந்த சம்பவமே இருக்க போதுன்னு அப்படின்னு கோபத்தோட லக்ஷ்மி அம்மா பேசும்போது, அப்ப கூட அவங்களோட நாலு பசங்களும் அவங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னோ, இல்ல அவங்க அப்பாக்கு தன்னால முடிஞ்ச உதவிய பண்ணணும்னோ யோசிக்கவே இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாத லக்ஷ்மி அம்மாக்கு கோபம் தலைக்கு மேல ஏறிச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? சொல்ற பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கடைசி தோசை அப்படின்ற கதைய அலைப்பாயுதை நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. இதுக்கு மேல ஒருத்தங்க இருக்க கூடாது. நாலு பேரும் அவங்க பொண்டாட்டி மாருங்களை கூப்பிட்டுக்கிட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. பேருக்கு வந்து நீங்க நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என் புருஷனை பாத்துக்க எனக்கு தெரியும். சொத்த பிரிக்கிறதா இருந்தா சொல்லி அனுப்புறேன். இப்ப நீங்க இங்க வந்து பேருக்கு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. காசு பணம் தான் முக்கியம்னா போன் பண்ணியோ இல்ல கடிதாசி போட்டோ சொல்லிருக்கலாம்ல. உங்களை யார் இங்க கூப்பிட்டா? தலையெழுத்து ஒண்ணும் இல்ல. நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு பொறுத்து போனும்னு. ஒருத்தன் சின்ன பிள்ளையில இருந்து பிள்ளைங்களை கண்ணும் கருத்துமா மணியாட்டம் பாத்து பாத்து வளர்ப்பானா? அவன் முடியாம போய் படுத்திருக்கும் போது கண்டும் காணாமலும் இவனுங்க போயிருவானுங்களாம். கடைசியில காசுதான் முக்கியம், சொத்து தான் முக்கியம்னு வந்து பேசுவானுங்களா? என்ன பிள்ளைங்களோ. ஒன்னு மட்டும் சொல்றேன்டா, பொழுது சாய போது, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. இதுக்கப்புறம் நான் எந்த விதத்திலையும் உங்ககிட்ட உதவி கேட்டு வரவே மாட்டேன். காலையில நான் கூட சந்தோஷப்பட்டு போனேன். பெத்த பிள்ளைங்க அப்பனுக்கு முடியலன்னு தெரிஞ்சு வந்து நிக்கிறானுங்கன்னு. ஆனா அதெல்லாம் வேஷம்னு இப்பதான் தெரிஞ்சு போச்சு. ஏதோ என்ன திராணியா பாத்துக்கிறதுக்கு என் கிட்ட கொஞ்சம் தடகாத்திரம் இருக்கு. அதை வச்சு எப்படியும் நான் பொழைச்சுப்பேன். பொழக்கட்ட தெரியும், தலசமுடோட சுமையை தூக்கிட்டு போய் வியாபாரம் பண்ண தெரியும், எல்லாமே பண்ணுவேன். என்னால முடிஞ்சத கண்டிப்பா பண்ணுவேன். அதுவும் முடியலன்னா வீடு வீடா போய் 10 பாத்திரம் தேய்ச்சாத நான் பொழைச்சுக்கிறேன். உங்களை கையேந்தி நான் எப்பவும் நிக்க மாட்டேன். தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் நாலு பசங்களும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நிம்மதியா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டம் அந்த நாலு பசங்களுக்கும் தெரியவே இல்லை. வேர்வைய தொடக்கிறது போல தன் வீட்டுக்காரருக்கு வழிஞ்சோடுற ரத்தத்தை மெல்ல மெல்ல லக்ஷ்மி அம்மா துணியால தொடச்சு எடுத்தபடி இருந்தாங்க. நாலு பசங்களும் மருமகளுங்களும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் வீடு வெறிச்சோடி போச்சு. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணான ஈஸ்வரி அக்கா தான் கூட மாட நின்னு ஒத்தாசைக்கு இருந்தாங்க. ஆளரவு மற்ற அந்த அடர்ந்த இருட்டு நேரத்துல தென்னங்குருத்துக்கிடையில ஆந்த மெல்ல கத்துச்சு. அந்த சத்தம் நாலு திசையும் எதிரொலிச்சபடி இருந்துச்சு. வானத்துல நிலா மட்டும் தனியா வளம் வந்துட்டு இருந்துச்சு. எத்தனையோ உயிரினங்கள் மண்ணுல பொழைச்சிருக்க யமன் ஏன் தன் வீட்டுக்காரரோட உயிரை பறிக்கிறதுக்கு இவ்வளவு ஆசைப்படுறாருன்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா தேம்பி தேம்பி அழுதாங்க. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் நிகழக்கூடியதுதான் அவங்க வீட்டுக்காரருக்கு இப்ப நிகழ போது. ஒரு நாள் எல்லாமே நிகழ்ந்தே தீரும். மரணத்தை பத்தின புதருக்கு விடை தெரியாத வரைக்கும் எத்தனை கனவுகள் கற்பனைகள் நிம்மதி அதெல்லாம் தெரிஞ்சிட்டா அடுத்த நொடியே அத்தனை அவநம்பிக்கை ஏமாற்றம் வலி. அதனாலதான் பிறப்போட விடை தெரியாத கேள்விக்கு இறப்பு பதிலா இருக்குதோ என்னவோ இந்த எண்ணம் லக்ஷ்மி அம்மாவோட மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. தன் வீட்டுக்காரரோட தான் வாழ்ந்த சந்தோஷமான நினைவுகளை அவங்க ஆசை போட்டபடி உட்கார்ந்திருந்தாங்க. நடு ராத்திரி ஆனாலும் ஈஸ்வரி அக்கா அந்த ஐயாக்க தன்னால முடிஞ்ச பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த ஐயாக்கு சரியான பசி. அப்ப கூட அவரால வாய் திறந்து பேச முடியல. வயித்துல கைய வச்சு அஞ்சு விரலையும் வாய்கிட்ட கொண்டு போய் சைகையிலேயே தனக்கு பசிக்குதுன்னு சொன்னாரு. முந்தானையால தன்னோட கண்ணீரை தொடச்சபடி இந்த நேரத்துல சாப்பிட போறீங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், முதல்ல படுத்து தூங்குங்க அப்படின்னு லக்ஷ்மி அம்மா அவங்க வீட்டுக்காரரை பார்த்து சொல்லும் போது, ஏமா அவரை படுக்க சொல்றீங்க, ரொட்டியும் காப்பியும் சாப்பிட்டு படுக்க எவ்வளவு நேரம் ஆகும், அப்பாக்கு பசிக்காதா? இருங்க, ரொட்டியும் காப்பியும் வேணாட்டி நான் போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். இந்த ஈர துணியை தொடச்சு நீங்க காதலையும் மூக்களையும் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பாக்கு பிறக்காத மகளா நான் இருந்து பணிவிட பண்றேம்மா, பசி எல்லாருக்கும் வரும்மா, அது எப்ப வரும் எப்படி வரும்லாம் தெரியாது. ஐயாவை பார்த்து அழுகாதீங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஒன்னும் ஆகல. முடியாம போறதெல்லாம் இயற்கைதான். யாரு கூட இருக்கா இல்லன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம மனசை நம்ம தைரியமா வச்சுக்கிறது தான் முக்கியம். நீங்களே மனசுடைஞ்சு போலாமா? மரணத்தை நம்ம எப்பவுமே மனசார எதிர்நோக்கி வரவேற்கணுமா? அது வரும்போது வரட்டும். ஆனா இன்னைக்கு போயிருவோமோ நாளைக்கு போயிருவோமோ நினைச்சிட்டு இருந்தோம்னு வைங்க, இந்த நொடி நமக்கு நரகம் ஆயிரும். அதனாலதான் சொல்றேன், ஐயா இப்ப வரைக்கும் நம்ம கூட தான் இருக்காங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அக்கா கிச்சனுக்குள்ள போய் நல்லா தோசை சுட்டு கூடவே தக்காளி சட்னியும் வச்சு கொண்டு வந்தாங்க. மெல்ல அந்த ஐயாக்கு ஊட்டி விட அவரே நல்லா சாப்பிட்டாரு. வாஞ்சையோட தன் பொண்ணை பாக்குறது போல அவங்க தலையில கோதி விட்டாரு. பசியோட சாப்பிட்டு இருக்கிற தன் வீட்டுக்காரர பார்த்து, எவ்வளவு கம்பீரமான ஆளு, எவ்வளவு கடினமான உழைப்பாளி, பிள்ளைங்களை எப்படியெல்லாம் உருட்டி மிரட்டினாரு, எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டாரு, மாத்திரை போடாம நடமாட்டம் இல்லாம இப்படி ஆயிட்டாரு. யாருக்கிட்டையும் எதுவும் பேசுறது கிடையாது, யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலும் சொல்றதில்ல. அம்மா தாய் நீ நல்லா இருக்கணுமா, பெத்த பிள்ளைங்களே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ கடந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறிய, அதுக்கே அந்த கடவுள் உன்ன ஆசீர்வதிப்பாருமா. நீ போய் படு, நான் மிச்சத்தை பாத்துக்கிறேன். எனக்கு நாலு புள்ள இருந்து என்ன பிரயோஜனம்னு யோசிச்சேன், ஆனா அஞ்சாவது பிள்ளையா உன்னை கண்ணுல காமிச்சிருக்காரு. விடிய விடிய உட்காந்து இப்படி தூங்காம முழிச்சு கிடக்கிய, நீ போய் படுத்து தூங்குமா. இருக்கட்டுமா, அதனால என்ன, இவரும் எனக்கு ஒரு அப்பா மாதிரிதான். அங்க பாருங்க, ஐயா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவு திருப்தியா இருக்குன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோர்ந்து போயிருந்தாருல்ல, இப்ப பாருங்க ரத்தம் வடிகிறது கூட மெல்ல நின்னு போச்சு, உடம்பெல்லாம் வாடி வதங்கி இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெம்பு வந்திருக்கு பாருங்க. நீ சொல்றது சரிதாம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு துணைக்கு இருக்கேன். யார் இருக்கா இல்லன்னா பாக்காதீங்க, எவ்வளவு கஷ்டமான சூழலா இருந்தாலும் சரி, என்ன ஒரு அவசரமா இருந்தாலும் சரி, தாராளமா வந்து எங்க வீட்டு கதவை தட்டுங்க, என்னால முடிஞ்ச உதவிய உங்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அக்கா அந்த ஐயாக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தூங்குறதுக்கே போனாங்க. அம்மாவோட இறுகி மூடின கண்களுக்குள்ளயும் உதடுகளுக்குள்ளயும் ஆயிரம் ஆயிரம் கலைக்கப்பட்ட கனவுகளும் கலைக்க முடியாத மௌனங்களும் அடர்ந்திருக்கிறது ஈஸ்வரி அக்காக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. தான் அப்பாவா பாக்குற அந்த ஐயாக்கு இன்னும் எத்தனை இரவுகள் மிச்சம் இருக்கும். என்ன ஆனாலும் சரி, என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணுவேன். என்னோட அம்மா அப்பாவை நான் எப்படி பாத்துக்கிறனோ அதே மாதிரி இந்த அம்மா அப்பாவையும் நான் பாத்துப்பேன். என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா அவங்களுக்கு நான் பண்ணுவேன். மன வருத்தத்தோட இருக்கிற யார்கிட்டயும் போய் அவங்களோட கஷ்டத்தை சொல்லி மேலும் மேலும் அவங்களை கஷ்டப்படுத்துறது மகா பாவம். அந்த காரியத்தை நான் இனிமே பண்ண மாட்டேன். அவங்க பிள்ளைங்கள மாதிரி நான் ஒரு நாளும் அவங்களை எடுத்தறிஞ்சு பேச மாட்டேன். ஆனா அவங்க பெறாத பிள்ளையா இருந்து அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஆறுதல நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்ற வைராகிய எண்ணத்தோட ஈஸ்வரி அக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. தன் பெத்த பிள்ளைங்க கூட தன்னை பாத்துக்கிறதுக்கு யோசிச்சப்போ தன் பெறாத பொண்ணான ஈஸ்வரி தன் மேல இவ்வளவு அக்கறையும் அன்பும் காட்டுறாளே அப்படின்ற எண்ணம் அந்த வயசான ஐயாவோட மனசுல பதிஞ்சு போச்சு. தனக்கு ஒரு துணையா ஒரு பொண்ணா ஈஸ்வரி இருக்காளேன்ற எண்ணம் அந்த ஐயாக்கு மன தைரியத்தையே அதிகப்படுத்துச்சு. சொன்னது போலயே இந்த அக்கா நல்லபடியா அந்த ஐயாவையும் அம்மாவையும் பாத்துக்கிட்டாங்க. ஊர்ல என்னதான் அவங்கள கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பேசினாலும் அது எதையுமே அந்த அக்கா பெருசாவே எடுத்துக்கல. மனிதாபிமானத்தோட ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணத்தோட நல்லபடியா பண்ணாங்க. கடைசியில ஐயா சொத்து பிரிக்க வேண்டிய நாளும் வந்துச்சு. அவரு உயிரோட இருக்கும் போதே அவரோட அந்த வீட்டை ஈஸ்வரி அக்கா பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அந்த திருப்பத்தை யாருமே எதிர்பார்க்கல, எதிர்த்து யாரும் கேள்வியும் கேட்க முடியல. அந்த ஐயாவோட விருப்பம் அதுவா இருக்கும் போது லக்ஷ்மி அம்மாவும் அதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை. தம் பெறாத பொண்ணா அவங்க ஈஸ்வரி அக்காவை பார்த்தாங்க. திருப்பத்திலையும் திருப்பம் இது ஒரு நல்ல திருப்பமா இருந்துச்சு. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வர தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.6.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ராஜத்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பானு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3-ல் இருந்து 8-ம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியாதான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. காயம் பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே. மொத்தம் மூணு உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழி படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளேயே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல இரத்த நாளங்களும் இரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால

0: ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அமராவதி மற்றும் ரோஜா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: இன்று அமராவதி மற்றும் ரோஜா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: ருக்குமணியே ருக்குமணியே, அக்கம் பக்கம் எந்த சத்தம், காது வேண்டோ கூசுந்தரியே.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று அமராவதி மற்றும் ரோஜா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட்டு தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று அமராவதி மற்றும் ரோஜா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று அமராவதி மற்றும் ரோஜா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்கா, பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணா, இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிடம் மாறா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசை

செவந்தி மெல்ல பேசும் இதழ் கூதிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என்

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
9: ட்ரியா ட்ரியா ட்ரியா ட்ரி

குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பாரு

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ரொம்ப நல்லா பாடினா, நல்லதை கண்டாதான் நமக்கு பொறுக்காத பிடிச்சு போட்டேன்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. எனக்கு பாடுங்கன்னா

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பின்னாலே அடுதடி தன்னாலே இந்த நேரம் பார்த்து என்ன இருக்கிறிய தன்னாலே அடி அடி அடி அடி வாடி பக்கம்.

கோணத்தில் வந்தவண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டு கோட்டை பக்கத்திலே கொட்டை பார்த்து வைக்கிறவே. பட்டணத்தில் வந்தவண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான், மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மகரதியே.

கொஞ்சம் மாத்திரியே, அன்பரிய சுந்தரியே, அந்தரங்க காதலியே, அருகாஸ் புன்னகையில்லாத கொஞ்சம் மாத்திரியே, இந்திரனின் ஊர்வசியே, என் தோட்ட மல்லிகையே, எப்போது பார்த்தாலும் கைபிடியில் நிற்கிறியா, எப்போது பார்த்தாலும் கைபிடியில் நிற்கிறியா அடிமாமா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.